0: யாரையாவது தேடுறீங்களா? ரொம்ப கோவம் வருமோ? நேற்று சண்டை போட்டதை பார்த்து.
1: அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா அந்த ஒரு பாட்டு தான் அடிக்கடி கேட்பாரு. அவன் குறு குறுக்க பேசிட்டு இருந்தான் வேற. அதான்.
0: எவ்வளோ வருஷம் ஆச்சு அம்மா இறந்த?
1: இருக்கும் ஒரு 15-16 வருஷம் இருக்கும். நீங்க இங்க இருக்கீங்களா?
0: ஒரு மாசமா.
1: அதுக்கப்புறம்?
0: அப்புறம் வேற ஊரு, வேற ஹோட்டல், வேற கிரௌட். ஆனா அதே பாட்டு.
1: வீடெல்லாம்? சரிங்க. ஓ, முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க? உண்மைய தெரிஞ்சவங்கிட்ட சொல்ல தானே யோசிக்கணும். தெரியாதவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லாமே.
0: ஆமால, நடிக்க தேவையில்ல. சொல்லுங்க ஸ்ட்ரேஞ்சர். நீங்க என்ன ஸ்ட்ரேஞ்சர், உண்மையை சொல்றது ரொம்ப கஷ்டம் இல்ல?
1: நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்றீங்க, அதனால சொல்றது ஈஸி. நான் எனக்கு பிடிக்காத பண்றேன், சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
0: எனக்கு பிடிச்சதுதான் பண்றேன்னு எதை வச்சு சொல்றீங்க?
1: ஏங்க, தம் அடிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஜாலியா இருக்கீங்க, பிடிக்காமலாங்க இப்படி இருப்பீங்க?
0: இது பழப்புக்காக போடுற விஷயம்.
1: அப்ப பிடிச்சதுன்னா?
0: ஒன்னும் இல்லைங்க, சின்னதா முன்னாடி ஒண்ணு இருந்தது, இப்ப அதுவும் இல்ல.
1: என்ன ஆச்சு அதுக்கு?
0: ஆனாலும் ஹோட்டல்ல பாடுறப்போ இந்த கிரௌட் பார்த்தா தோணும். ஒரு நாள் இந்த வேஷம் எல்லாம் போடாம கெஸ்டா வந்து உட்காந்து பாடுறத ரசிக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்னும் இல்லை.
1: சரி, அப்போ வாங்க நாளைக்கு வந்து எங்கூட உட்காருங்க. அங்கே ஜட போட்டு ஒரு பொண்ணு நல்லா தான் படித்தேன், ரசிங்க. நான் நிஜமாக தாங்க சொல்கிறேன், நாளைக்கு வாங்க.
0: பிரச்சனை
1: அது இல்லைங்க. இங்கே பாருங்க, இந்த இடம் வச்சுருக்க எனக்கு தெரிஞ்சு வந்தாங்க. நீங்கள் நாளைக்கு எங்கூட வாங்க. உங்க பேர் எனக்கு தெரியாது, என் பேர் உங்களுக்கு தெரியாது, தெரிய போறதும் இல்லை, தெரிய தேவையும் இல்லை. அது என்ன சொன்னீங்க? ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அப்படி இருந்துக்கலாம், ஆனா நாளைக்கு ஒரு நாளைக்கு கூட வாங்க. நீங்க வரீங்க.
2: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே, டிசி திரைப்படத்திலிருந்து. ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி,
1: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
2: என்னது,
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா, தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-812-462-416-2-416-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-2-
2: சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லெஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா?

0: கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீ ராம் ரங்கன் வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். 416-473-8472.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்
2: FM 102.7 East FM.

East FM 102.7 in the East FM. சோசியல் மீடியா பேஜஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல @eastfm தமிழ் அதோடு யூடியூப் பேஜ் www.youtube.com/eastfm102.7. இப்போ இருக்கிற கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன் நாங்கள் கனடா வைடை பார்க்க நிறைய பேர் எங்கே இது இடத்துல நீங்கள் சேவ் பண்ணலாம்னு முக்கியமாக பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் எங்கே நாங்கள் மெயினாக சேவ் பண்ணுறா, நிறைய பேர் க்ரோசரி கடைக்கு போவேக்கு எங்கே சேல் பார்த்து நீங்கள் ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு நீங்கள் போவீங்க. ஒரு சின்ன ஸ்டடி பார்த்துருக்குறாங்க கெனேடியன் ஷாப்பர்ஸுக்கு எப்படி நாங்கள் பெனிஃபிட் பண்ணலாம்ன்றால், கெனேடியன் ஷாப்பர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரோசரி கடை இருக்குது. கட்டாயம் நீங்கள் இங்கே ட்ரோண்டோ ஏரியா மட்டும் பார்க்க, மெட்ரோ, நோ ஃப்ரில்ஸ், வால்மார்ட், ஃபுட் பேசிக்ஸ், இப்படி மாதிரி நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரோசரி கடைஸ் இருக்குது. அப்படி நாங்கள் ஒரு ஆவரேஜாக பார்க்க, எந்த க்ரோசரி ஸ்டோர் கூடுதலாக ப்ராடக்ட்ஸை பார்த்தால் மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதோட கம்பேர் பண்ணி பார்க்க, எந்த க்ரோசரி ஸ்டோர் ஒரு ஆவரேஜாக பார்க்க லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்கலாம். இது ஒரு ரீசெண்டாக ஸ்டடியை திஸ் வீக் எடுத்து பார்த்துருக்குறாங்க. க்ரோசரி ஸ்டோர்ஸ் அக்ராஸ் கனடா ரேங்கிங் தம் ஃப்ரம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டு லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆன் ஆவரேஜ் பேசிஸ். ஆவரேஜ் பேசிஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம் என்ன, சில ப்ராடக்ட்ஸ் பிரெட்னு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம்னால், பிரெட் ஒரு க்ரோசரி கடையில் சீப்பாக இருக்கலாம், ஆனால் வேறு ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். அதே மாதிரி வேறு க்ரோசரி கடைக்கு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க, பிரெட் ப்ரைஸ் கூட எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், ஆனால் வேறு ப்ராடக்ட்ஸை நாங்கள் ஆவரேஜாக பார்க்க லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ நாங்கள் டோட்டலாக ஒரு ஆவரேஜாக தான் நாங்கள் இந்த ஸ்டடி எடுத்து பார்த்துருக்குது. க்ரோசரி ஸ்டோர் கனடாவில் நீங்கள் போகிறது எது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், எது லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னு நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்து பார்க்க போகிறோம். க்ரோசரி ஸ்டோர்ஸ்னு நாங்கள் பார்த்தா நிறைய ரீஜனல் ரீட்டெயிலர்ஸ் இருக்கிறாங்க. இது நாங்கள் சொன்ன மாதிரி நோ ஃப்ரில்ஸ், மெட்ரோ, வால்மார்ட், ஃபார்ம் பாய், லோங்கோஸ், நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் க்ரோசரி ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும் சில பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தால் ஆல்ரெடி அதில் ஒரு மார்க்அப், ஒரு எக்ஸ்ட்ரா ரேட் நீங்கள் கட்டுவீங்கள் அந்த க்ரோசரி ஸ்டோருக்கு நீங்கள் போய் ஷாப் பண்ணினால். அதை கம்பேர் பண்ணி பார்க்க, ஒரு பட்ஜெட்டான க்ரோசரி ஸ்டோருக்கு நீங்கள் போனால் அதில் நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் எடுக்கலாம்னு குள்ளாக கெனேடியன்ஸுக்கு தெரியும்னு நாங்கள் சொல்லலாம். இப்போதுக்கு நாங்கள் இந்த ரேட்டிங்கை எடுத்து பார்த்தால் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர்ஸ் அக்ராஸ் கனடா வந்து பார்த்தால் டோட்டலாக நிறைய க்ரோசரி ஸ்டோர்ஸை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் இந்த லிஸ்ட்டில் முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது டாப் 15 என்று நாங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனால் இங்கே இந்த ஷோவுக்கு நாங்கள் டாப் 10 எடுத்து பார்க்கலாம். இந்த மோ காமன் அண்ட் பாப்புலரான நேம்ஸ் என்று சொல்லுவோம். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர் இன் கனடா என்று நாங்கள் ரேங்க் எடுத்து பார்க்க, நம்பர் ஒன்னில் சோபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. நம்பர் ஒன் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர் ஹியர் இன் ஆன்டேரியோ, ஹியர் இன் கனடா. டோட்டலாக ஆவரேஜாக பார்க்க, சேம் ப்ராடக்ட்ஸே ஷாப் பண்ணி எடுத்து பார்க்க, சோபீஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர் அக்கார்டிங் டு கெனேடியன் ஷாப்பர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நாட் காமன் ஆன க்ரோசரி கடை, இது மெயினாக நீங்கள் ட்ரோட்டோ ஏரியாவில் காண மாட்டீங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் நீங்கள் காணுவீங்க. சேவ் ஆன் ஃபுட்ஸ்ன்ட்டு ஒரு க்ரோசரி கடை, இதுவும் ஒரு செகண்ட் பிளேஸில் எக்ஸ்பென்சிவான க்ரோசரி ஸ்டோர்னு சொல்லியிருக்குது. மெட்ரோ நிறைய பேருக்கு தெரியும், மெட்ரோ க்ரோசரி கடை, இந்த மெட்ரோ க்ரோசரி ஸ்டடி நம்பர் 3 இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லோப்லோஸ் க்ரோசரி கடை நம்பர் 4 இந்த லிஸ்ட்டில் தந்திருக்கிறாங்க. நம்பர் 5 பார்த்தால் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் இந்த ட்ரோண்டோ ரீஜனில் பார்க்க மாட்டீங்களா, ஆனால் நீங்கள் கிச்சனோ, ஹோட்டலோ அந்த வெஸ்ட் பக்கமே பார்க்க சேஃப் வேன்னு ஒரு க்ரோசரி கடை இருக்குது. அது நம்பர் 5 ஆன எக்ஸ்பென்சிவான க்ரோசரி ஸ்டோர்னு போட்டிருக்காங்க. நாங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரோசரி கடைஸ் இருக்குது, ஆனால் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறது இந்த நோ ஃப்ரில்ஸ், வால்மார்ட், சோபீஸ், மெட்ரோ, லோப்லோஸ் இப்படி மாதிரி க்ரோசரி கடை தான் நீங்கள் யூஸ்வலாக போவீங்க. நிறைய பேருக்கு தெரியும் சர்டின் ஆன க்ரோசரி கடை, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் பாய் ஒன்று ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று இருக்குது. ஃபார்ம் பாய் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு எக்ஸ்பென்சிவான, கொஞ்சம் கூட குவாலிட்டி, மேபி மோ ஹை எண்ட் ஆன ப்ராடக்ட்ஸ் இருக்கிறபடியால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான க்ரோசரி ஸ்டோர்னு சொல்லி இருக்குது. ஆனால் டோட்டலாக ஒரு ஆவரேஜாக எடுத்து பார்க்க சோபீஸுக்கு தான் நம்பர் 1 பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர் ஹியர் இன் கனடா. ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சோபீஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் க்ரோசரி ஸ்டோருக்கு போகிறீங்க என்றால், திஸ் வீக் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு க்ரோசரி ஸ்டோர், வால்மார்ட்டாக இருக்கலாம், நோஃப்ரெஸாக இருக்கலாம், ஃபுட் பேசிக்ஸாக இருக்கலாம், இப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரோசரி ஸ்டோர்ஸ்க்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்க சோபீஸ் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன்டா, நீங்கள் ஒரு 1 கண்டினியூஸாக நீங்கள் சோபீஸுக்கு நீங்கள் போகிறீங்கடா, அது உங்களுடைய பில்லை கொஞ்சம் கூட இருக்கும்ட்டு கெனடியன் சொல்லியிருக்குது இந்த ஸ்டடி சொல்லியிருக்குது.
ஆனால் டோட்டலாக இந்த கன்க்ளூஷன் என்ன இந்த ஸ்டடியில் வந்திருக்குதுன்னா, டோட்டலாக எல்லா க்ரோசரி ஸ்டோர்ஸும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது கனடாவில் வைடாக பார்க்க ஆல் க்ரோசரி ஸ்டோர்ஸ் எக்ஸ்பென்சிவ் கரண்ட்லி இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ். இது உங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் கெனடியன்ஸுக்காக இந்த க்ரோசரி ஸ்டோர்ஸ் ப்ரைஸஸ் ஹையாக இருக்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் சேவிங்ஸ் பார்க்க விரும்பினால் இந்த லிஸ்டில் பார்த்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர்ஸ் இல்லாமல் வேறு க்ரோசரி ஸ்டோர்ஸை நீங்கள் ஒரு செக் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் பார்க்க சில நேரம் உங்களுக்காக ஒரு சில சேவிங்ஸ் இருக்கும். வென் யூ காமன்லி ஷாப் அட் தீஸ் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நோ ஃப்ரில்ஸ், வால்மார்ட், இப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரோசரி ஸ்டோர்ஸுக்கு நீங்கள் ஷாப் பண்ணிங்க, மேபி யூ கேன் சீ சம் சேவிங்ஸ். ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு சிஸ்டம், நீங்கள் ஒரு பிளான் வச்சுருந்து சேல் எங்கே நடக்கிறதுந்து போய் அங்கே நீங்கள் க்ரோசரி ஸ்டோருக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்காக டோட்டலாக ஆவரேஜ் எடுத்து பார்க்க உங்களுக்காக கொஞ்சம் கூட சேவிங்ஸ் இருக்கும்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர் கனடான்னு பார்த்தால் சோபிஸில் நம்பர் ஒன் பிளேஸை கொடுத்துருக்காங்க. நம்பர் டூ சேவ் ஆன் ஃபுட்ஸ், நம்பர் த்ரீ மெட்ரோ, நம்பர் ஃபோர் லாப்லோஸ், அப்புறம் கடைசியாக நம்பர் ஃபைவ்ல சேஃப் வே ஃபுட்ஸுக்கு தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர்ஸ் ஹியர் இன் கனடா ஃபோர் 2026 நாங்கள் சொல்லலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டு, இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: உலகின் வல்லரசு நாடுகள் உலகளாவிய பொருளாதார கூட்டுறவிலிருந்து விலகிச் செல்வதாகவும் பொருளாதார உறவுகளை அழித்து வருவதாகவும் கனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்துள்ளார். வல்லரசுகளின் அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதும் நடுத்தர சக்திகளுக்கு தலைமை தாங்குவதுமே கனடாவின் வெளியுறவு கொள்கைகளுக்கு வழிகாட்டுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி திமுக போட்ட பிச்சையில் தான் நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றி விஜய் முதலமைச்சராகியுள்ளதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேவேளை நேற்றைய பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் மீண்டும் சர்ச்சையாகிய நிலையில் அந்த புறத்தில் கற்றுக்கொண்ட ஆபாசம்தான் அவர் வாயில் வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சாடியுள்ளார். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் திமுக வென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பதவியை தாம் ராஜினாமா செய்வதாகவும் தவேக வென்றால் உதயநிதி தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். இலங்கையில் யாழ் நல்லூரில் வைக்கப்பட்ட தியாகி திலீபனின் உருவச்சிலையை போலீசார் அகற்றியுள்ளமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இச்செயலை கண்டித்து நல்லூர் திலீபன் நினைவிடம் ஒன்றில் போராட்டம் நடைபெற்றதுடன் வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளைய தினம் போராட்டம் நடத்த உள்ளதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் அறிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: காட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் டூ தமிழ். இப்போ 20 டிகிரி செல்சியஸ் ஃபீல் பண்ணது, 21 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் டொரோண்டோ. அதோட நாளைய நாளும் வெதர் நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்து பார்க்கலாம். நாளைய நாள் இட்ஸ் கன் பி மைல்ட் ரெயின் கேன் டே வித் மிக்ஸ் ஆஃப் சன் அண்ட் கிளவுட்ஸ். நாளைய நாள் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கப்போது. அதோட நாங்கள் கேஸ் ப்ரைஸஸை எட்டி பார்த்தால் தட் இஸ் கன் பி அ டீக்ரீஸ் ஆஃப் 7 சென்ஸ் ஆன் ஆவரேஜ் ஃபார் கேஸ் ப்ரைஸஸ் டுமாரோ. 7 சென்ஸை குறைப்பது என்று நாங்கள் நாளைய நாள் கேஸ் ப்ரைஸஸாக இருக்கப்போது என்று சொல்லலாம். ஸோ இன்றைக்கு நீங்கள் கேஸ் ப்ரைஸஸ் பார்த்தால் இன்றைக்கு நீங்கள் ஃபுல் டேங்க் அடிக்காமல் நாளைய நாள் நீங்கள் அடித்தால் உங்களுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் கிடைக்கும். ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரமும் வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன் ஹூ டியூன் இன் டு தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் த ஷோ, யூ கேன் டியூன் இன் எவ்ரி சண்டே 7 PM டு 9 PM. I wish everyone a great week ahead. Mundu varu thun thamai nigachilai sandhikalam varavaru Nirosh nadi vanakkam nerkale.

அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 28 2026 19:00 காலை இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 8. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552 416-508-9552 லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
1: Happy endru me happy
2: enna avvalu sandosham
1: TVS kagavala konjam udupukal TV laptop iPhone chocolate and ooruku anupinan anga veettiye kondu poi koduthaviyam.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
3: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
4: திசையெல்லாம் கேட்கும் இசை. East FM 102.7.

இலங்கை செய்திகள். நல்லூரில் அமைக்கப்பட்டிருந்த தியாக தீபம் திலீபனின் திருவுருவச் சிலையை போலீசார் உடைத்து எடுத்துச் சென்றமை அரசாங்கத்தின் தமிழ் மக்கள் மீதான கூர முகத்தின் வெளிப்பாடு என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்று நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக இடம்பெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். அகிம்சை வழியில் தமிழ் மக்களுக்காக தனது இன்னுயிரை நீத்த ஒரு தியாக தீபத்தின் திருவுருவச் சிலையை போலீசார் அகற்றியது தமிழின அடக்குமுறையின் வெளிப்பாடு என ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்கள் மீது காலம் காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறையின் வெளிப்பாடாக திலீபனின் உருவச் சிலையை காவல்துறையின் உதவியோடு பலவந்தமாக அகற்றப்பட்டதாக அவர் கூறினார். தியாக தீபத்தின் உருவச் சிலை வைக்கப்பட்ட நாட்களில் நாட்டின் எந்தவிதமான அமைதிக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் குந்தகம் இல்லாமல் வழிபாடுகள் இடம்பெற்று வந்த நிலையில் காவல்துறையினால் சிலை அகற்றப்பட்டமை அரசின் தமிழ் மக்கள் மீது காட்டும் கோர முகத்தின் வெளிப்பாடாகவே கருதப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தினம் சிங்கள மக்கள் பலர் திலீபனின் நினைவிடத்திற்கு சென்று பார்வையிட்டு வரும் நிலையில் அந்த சிலை அவசரமாக அகற்றப்பட வேண்டிய தேவை என்ன எனவும் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார். தியாக தீபத்தின் திருவுருவச் சிலையை மீண்டும் அதே இடத்தில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபனின் உருவச் சிலை காவல்துறையால் அகற்றப்பட்டது. உருவச் சிலை அமைந்திருந்த இடத்திற்கு காலை 6:30 மணியளவில் சுமார் 10 காவல்துறை அதிகாரிகள் சென்று சிலையை அங்கிருந்து அகற்றி எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. திலீபனின் நினைவேந்தல் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்று காலை இந்த சிலை அகற்றப்பட்டது. எந்தவிதமான முன்னறிவித்தலும் வழங்காமல் 15 அதிகமான காவல்துறையினர் வாகனங்களில் சென்று பலவந்தமாக திலீபனின் உருவச் சிலையை எடுத்துச் சென்றதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சுமத்தியிருந்தார். அத்துடன் இந்த சம்பவத்தை தாம் வன்மையாக கண்டிப்பார் ாகவும் உயிர்நீத்த தியாகி திலீபனின் உருவச் சிலையை அகற்றியதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் இந்த அரசாங்கம் அவமானப்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவே திலீபனின் உருவச் சிலை அகற்றப்பட்டதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். திலீபனின் உருவச் சிலை அகற்றப்பட்டமைக்கான காரணம் குறித்து கேள்வி எழுப்பிய போது காவல்துறையின் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வூட்லர் பதிலளித்தார். தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினர் ஒருவரை நினைவு கூறும் வகையில் எல்லாளன் படை என்ற குழுவொன்று செயல்படுவதாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கும் யுத்த மனநிலையை உருவாக்கக்கூடிய சூழல்களை தடுப்பதற்கும் திலீபனின் உருவச் சிலை அகற்றப்பட்டதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இது தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் விளக்கம் அளித்திருப்பதாகவும் வழக்கின் அடுத்த விசாரணை எதிர்வரும் October 2 நடைபெறவுள்ளதாகவும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இதேவழி திலீபனின் நினைவேந்தலுக்காக மாநகர சபையினால் நேற்று முன்தினம் வரை அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்தது. எல்லை கடந்திய கடத்தல்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்காக எதிர்காலத்தில் புதிய வலுவான சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர தெரிவித்தார். இலங்கையின் வடமாகாணத்தில் மீட்கப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் தொகுதி தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இதனை கூறினார். யாழ்ப்பாணம் மாதகள் கடற்கரை பகுதியில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 1.5 பில்லியன் ரூபாய் என பாதுகாப்பு அமைச்சு கணிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகொன்றும் கடற்படையினால் பொறுப்பேற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாதகள் கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படையினர் நேற்று காலை மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது 81 கிலோகிராம் எடையுள்ள போதைப் பொருள் தொகுதி கைப்பற்றப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் நிபுணத்துவ பங்களிப்போடு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த பரிசோதனையின் போது 45.5 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 35.7 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் அந்த தொகுதியில் அடங்கியிருந்ததாக கண்டறியப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மேலதிகமான விசாரணைகளை காவல்துறையினருடன் இணைந்து கடற்படையினரும் மேற்கொண்டு வருகிறார்கள். வடக்கு கடற்கரை பகுதியில் அண்மைக்கால வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் தொகுதி இதுவென காவல்துறை தெரிவித்தது. அங்குராகுட ராணுவ தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவும் இதனை உறுதிப்படுத்தினார். இதற்கு முன்னர் கடற்படை மற்றும் காவல்துறையினரால் 1 கிலோகிராம் பொதிகள் கைப்பற்றப்பட்டிருந்த போதிலும் வடக்கு கடற்கரை பகுதியில் 5 கிலோகிராம் கொண்ட பொதிகளாக போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவெனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் தொகுதி வடக்கின் இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் கைக்கு சென்றிருந்தால் பெரும் பேரழிவு ஏற்பட்டிருக்கக்கூடும் என்றும் வடக்கென்றோ தெற்கென்றோ பாகுபாடின்றி இலங்கை மக்கள் அனைவரையும் ஒரே மாதிரியாக கருதி தற்போதைய அரசாங்கம் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
கடந்த 2022 மே மாதம் 9 காலிமுகத்திடல் போராட்டக் கடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னங்கோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உட்பட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டம் அதிபர் தீர்மானித்தார். சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினராக இருத்தல், கொலை முயற்சி மற்றும் பலத்த காயம் ஏற்படுத்தல் உட்பட 327 கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்படவுள்ளது. 2022 மே 9 அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அல்லது மாளிகைக்கு வருகை தந்த ஆதரவாளர்களுக்கும் காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் பெரும் மோதல் ஏற்பட்டது. இந்த வன்முறைகளைத் தொடர்ந்து நாடு முழுவதிலும் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதோடு அரசியல்வாதிகளின் வீடுகள் மற்றும் சொத்துக்களும் எரிக்கப்பட்டு பெரும் பதற்றமான சூழல் தோன்றியது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நேரில் கண்ட சாட்சிகள், சூழ்நிலைகள், சான்றுகள் மற்றும் தாக்குதல் நடைபெற்ற இடத்தின் காணொலிகள் குறித்து நிபுணத்துவ பகுப்பாய்வுகள் ஆதாரங்களாக பயன்படுத்தப்பட்டன. இந்த சம்பவத்தில் மொத்தம் 34 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்ட போதிலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த, அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாந்த் மற்றும் முன்னாள் தொழிற்சங்க தலைவி வசந்தா ஹந்தபாங்குடா ஆகிய மூவர் உயிரிழந்தனர். இதன் காரணமாக இனி 31 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குற்றம் சுமத்தப்பட்டவர்களின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னங்கோன், முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ, மொரட்டுவ மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சமன்லால் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயத்திலக் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். தெய்வள கல்கிச மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அமல் புஷ்பகுமார் டி சில்வா, கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அஜந்தல் எனகே, முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மஹிந்த ஹந்தகம மற்றும் அரபு வசந்தம் என அறியப்படும் அசங்க நாலக விஜயசிங் ஆகியோரும் இந்த குற்றப்பத்திரிகையில் பெறப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அனைத்தும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முறைப்படி தாக்கல் செய்யப்படவுள்ளன. இந்த சம்பவம் இடம்பெற்ற போது பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சேவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டாம் என சட்டம் அதிபர் தீர்மானித்தார். விசாரணை அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகள் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்துவதற்கு போதுமானதாக இல்லை என்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த வழக்கின் முக்கியத்துவத்தையும் தீவிர தன்மையினையும் கருத்தில் கொண்டு இதனை விசாரிக்க மூவர் கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாமை நியமிக்குமாறு பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனவிடம் சட்டம் அதிபர் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்தார். இலங்கை கடற்படை மற்றும் ரக்னா அரஷ்க லங்கா லிமிடெட் நிறுவனம் இணைந்து முன்னெடுத்த கடல்சார் பாதுகாப்பு சேவைகளில் அவன்கா நிறுவனத்தை தொடர்புபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நிதி இழப்புகள் குறித்து கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு தீர்மானித்துள்ளது. கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அவன்கார்டு நிறுவனத்தை சேர்த்துக் கொண்டமையினால் அரசாங்கத்திற்கு பெரும் நிதியிழப்பு ஏற்பட்டதாக கோப் குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர தெரிவித்தார். ரக்னா அரஷ்க லங்கா லிமிடெட் நிறுவனத்தின் அதிகாரிகள் அண்மையில் கோப் குழுவின் முன் அழைக்கப்பட்டிருந்த போது அவன்கார்டு நிறுவனத்தைச் சேர்ந்த இந்த சேவைகளில் இணைத்துக் கொள்ள எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து கோப் குழு தலைவர் விரிவாக கேள்விகள் எழுப்பினார். அத்துடன் இவ்வாறான உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டு அவன்கார்டு நிறுவனத்தை இணைத்துக் கொண்டமை யாருடைய தேவைக்காக என கோப் குழுவின் உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாஸ்ரீ ஜெயசேகரவும் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நிதி இழப்பை மீளப்பெற்றுக் கொள்வதற்கான சாத்தியங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் சமரவீரர் சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்த மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 102.7 காசலைகளில் ஈஸ்ட் எஃப் எம்மோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45 நிமிடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
0: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
0: ABS Mr. P. சிங்கராஜ் வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 647-608-8447.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: 7:54 நிமிடம். இது குட் மார்னிங் கனடா. அனைத்துலக செய்திகள். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுடனான மோதல்களுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்வு காணப்பட முடியும் என ஈரான் மீண்டும் வலியுறுத்தியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் மோதல்களை முடிவிற்கு கொண்டு வருவது குறித்து ஈரான் முன்வைத்த முன்மொழிவை நிராகரித்ததாக கூறியுள்ள பின்னணியில் ஈரான் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி சமூக ஊடகப்பதிவு ஒன்றில் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் முன்வைத்துள்ள நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த நெருக்கடியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு எட்டுவது என அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கட்டார் மத்தியஸ்தம் மூலம் அமெரிக்காவிடம் ஈரான் இந்த முன்மொழிவை கையளித்தது. குறித்த முன்மொழிவின் அடிப்படையில் 7 நாட்களுக்குள் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் பிராந்தியத்தில் இடம்பெறும் மோதல்களை நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் என ஈரான் தெரிவித்தது. இருந்தபோதிலும் ஈரான் மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருப்பதாலேயே இந்த முன்மொழிவை வைத்துள்ளதாக கூறிய ட்ரம்ப் அதனை நிராகரிப்பதாக தெரிவித்தார். அதேவழி அமெரிக்கா தமது முன்மொழிவை அதிகாரப்பூர்வமாக நிராகரித்ததாக மத்தியஸ்தர்கள் இதுவரை தமக்கு அறிவிக்கவில்லை என ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் இறுதி நிலைப்பாட்டை மத்தியஸ்தர்கள் மூலம் தாம் எதிர்பார்த்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பிரித்தானியாவில் அமைந்துள்ள அமெரிக்க விமானப்படைகளால் பயன்படுத்தப்படும் முக்கிய வானூர்தி படை தளம் மீது தாக்குதல் நடத்தும் முயற்சி ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளது. அந்த தளத்திற்கு அருகில் இடம்பெற்ற அசாதாரண சம்பவத்தை அடுத்து வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டதோடு சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தையடுத்து அந்த பகுதியில் முக்கியமான பாதுகாப்பு நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோடு வெல்ஃபர்ட் பகுதியில் உள்ள மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க விமானப்படையின் குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட் படையினரால் பயன்படுத்தப்பட்டு வரும் ஃபியாஃபோர்டு விமானப்படை தளத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 3 வாகனங்களில் வெடிபொருட்களோடு சென்று தாக்குதல் நடத்துவதற்கு அந்த பகுதியில் திட்டம் தீட்டப்பட்டதாகவும் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் குறித்த தாக்குதலை தடுத்து நிறுத்தியதோடு தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டவர்களை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடாவில் நடைபெற்று வரும் யுத்தத்தின் போது ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்காக அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானங்கள் இந்த தளத்திலிருந்தே இயக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் பிரித்தானியாவின் கடுமையான கட்டுப்பாடுகளின் கீழ் ஈரானின் ஏவுகணை இலக்குகள் மீது மட்டுமே இங்கிருந்து செல்லும் விமானங்கள் தாக்குதல்களை நடத்த முடியும் என கூறப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் குறித்த விமானப்படை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டதாகவும் 3 பெரிய வாகனங்களில் சென்று இந்த தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனினும் இந்த தாக்குதலை திட்டமிட்டவர்கள் யார், கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் என்ன என்பது தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. ராணுவத்தின் சிறப்பு வெடிபொருள் செயலிழக்கச் செய்யும் பிரிவு இந்த சம்பவத்தில் பல வாகனங்களில் இருந்து வெடிபொருட்களை மீட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பயங்கரவாத தாக்குதலாக அமைந்திருக்கும் என்றும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் மிகப்பெரிய சேதங்கள் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விரிவான விசாரணைகள் பிரித்தானிய காவல்துறையாலும் புலனாய்வு பிரிவாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் சமாதான திட்டத்தை நிராகரித்ததையடுத்து இன்று சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 1% மேலாக அதிகரித்தது. மத்திய கிழக்கு நிலவும் அமைதியின்மை மற்றும் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்த நிச்சயமற்ற தன்மையே இந்த விலை அதிகரிப்பிற்கு காரணம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஒரு பீப்பாய் பிரண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 1.32 அமெரிக்க டாலர்களால் அதிகரித்து 105.64 அமெரிக்க டாலர்களாகவும் அதே நேரம் ஒரு பீப்பாய் WTI ரக மசகு எண்ணெயின் விலை 93.11 அமெரிக்க டாலர்களாகவும் விற்பனை செய்யப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் தென்கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள கிராமப்புற நகரம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 15 பெண்கள் உட்பட 17 பேர் உயிர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அருகே அமைந்திருந்த 2 வீடுகளில் இருந்தவர்கள் மீது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தென்னாப்பிரிக்காவின் தேசிய காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இந்த தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ள சந்தேகநபர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் அண்மை காலமாக இத்தகைய குழு மோதல்களும் துப்பாக்கி வன்முறைகளும் அதிகரித்து வருகின்ற பின்னணியில் இந்த சம்பவம் அங்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது.
1: அனைத்துலகச் செய்திகள் கேட்டீர்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காத்திருப்பவன் வாய்ப்பை எடுக்கிறான் என்பது அறிஞர்களின் வாக்கு. சரியான நேரம் வரட்டும் என்று காத்திருக்கின்றவர்கள் பெரும்பாலும் எதனையும் ஆரம்பிப்பதே இல்லை. சரியான நேரம் என்பது எதுவும் இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கும் நேரமே சரியான நேரம். நீங்கள் பின்பு செய்யலாம் என தள்ளி வைத்த ஒரு விடயத்தை இன்று தொடங்குவதற்கு முயற்சியுங்கள். சரியான நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள், நேரத்தை சரியாக்குங்கள். இன்றைய நாள் நீங்கள் எடுக்கும் காரியம் யாவும் வெற்றி பெறுகின்ற நாளாக அமையட்டும்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காசல்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ் 16 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஓரளவிற்கு முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஓரளவிற்கு சூரிய ஒளியை மதிய பொழுதில் காணக்கூடியதாக இருந்தாலும் பெரும்பாலும் முகில் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக, கூடுதல் வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் 21 உடல்நிலை கொண்டதாக இருக்கும் என எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலை பார்க்கலாம். நாளை ஓரளவு சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 22 பாகை செல்சியஸ் 25 உணரப்படும். புதன்கிழமை 22 பாகை செல்சியஸ் 25 உணர்நிலையாக இருக்கும். வியாழக்கிழமை மழையுடன் கூடிய வானிலை இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 23 பாகை செல்சியஸ் 27 உணர்நிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 19 பாகை செல்சியஸாகவும், சனிக்கிழமை பிரகாசமான சூரியோடி நிறைந்த நாளாக 18 பாகை செல்சியஸோடு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 18 பாகை செல்சியஸ், 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவின் வடக்கு பகுதியான ஆர்டிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அண்மைய ஆண்டுகளில் கணிசமாக மாறியுள்ளதாக கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு, உலகளாவிய ராஜதந்திர மாற்றங்களுக்கு மத்தியில் இந்த கருத்தை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகள் ஆர்டிக் வட்டத்தை நோக்கி மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வாரம் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நடத்திய ஆர்டிக் நாடுகளின் கூட்டத்தில் கலந்து கொண்டு நேட்டோ அமைப்பிற்குள் ஆர்டிக் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்து விவாதித்த அனிதா ஆனந்த் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். பிரதமர் மாக்கானி தலைமையிலான அரசாங்கம் பாதுகாப்பு செலவினங்களை 2% அதிகரித்திருப்பதையும் அவர் அங்கு நினைவுபடுத்தினார். நல்லூரில் அமைக்கப்பட்டிருந்த தியாக தீபம் திலீபனின் திருவுருவச் சிலையை போலீசார் உடைத்து எடுத்துச் சென்றமை அரசாங்கத்தின் தமிழ் மக்கள் மீதான கூற முகத்தின் வெளிப்பாடு என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்று நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக இடம்பெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். அகிம்சை வழியில் தமிழ் மக்களுக்காக தனது இன்னுயிரை நீத்த ஒரு தியாக தீபத்தின் திருவுருவச் சிலையை போலீசார் அகற்றியது தமிழின அடக்குமுறையின் வெளிப்பாடு என ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்கள் மீது காலம் காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறையின் வெளிப்பாடாக திலீபனின் உருவச் சிலையை காவல்துறையின் உதவியோடு பலவந்தமாக அகற்றப்பட்டதாக அவர் கூறினார். தியாக தீபத்தின் உருவச் சிலை வைக்கப்பட்ட நாட்களில் நாட்டின் எந்தவிதமான அமைதிக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் குந்தகம் இல்லாமல் வழிபாடுகள் இடம்பெற்று வந்த நிலையில் காவல்துறையினால் சிலை அகற்றப்பட்டமை அரசின் தமிழ் மக்கள் மீது காட்டும் கோர முகத்தின் வெளிப்பாடாகவே கருதப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் சிங்கள மக்கள் பலர் திலீபனின் நினைவிடத்திற்கு சென்று பார்வையிட்டு வரும் நிலையில் அந்த சிலை அவசரமாக அகற்றப்பட வேண்டிய தேவை என்ன எனவும் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார். தியாக தீபத்தின் திருவுருவச் சிலையை மீண்டும் அதே இடத்தில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரித்தானியாவில் அமைந்துள்ள அமெரிக்க விமானப்படைகளால் பயன்படுத்தப்படும் முக்கிய வானூர்தி படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தும் முயற்சி ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளது. அந்த தளத்திற்கு அருகில் இடம்பெற்ற அசாதாரண சம்பவத்தை அடுத்து வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டதோடு சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் முக்கியமான பாதுகாப்பு நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோடு வெல்ஃபர்ட் பகுதியில் உள்ள மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க விமானப்படையின் குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட் படையினரால் பயன்படுத்தப்பட்டு வரும் ஃபியாஃபோர்டு விமானப்படை தளத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 3 வாகனங்களில் வெடிபொருட்களோடு சென்று தாக்குதல் நடத்துவதற்கு அந்த பகுதியில் திட்டம் தீட்டப்பட்டதாகவும், இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் குறித்த தாக்குதலை தடுத்து நிறுத்தியதோடு தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டவர்களை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடாவில் நடைபெற்று வரும் யுத்தத்தின் போது ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்காக அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானங்கள் இந்த தளத்திலிருந்தே இயக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் பிரித்தானியாவின் கடுமையான கட்டுப்பாடுகளின் கீழ் ஈரானின் ஏவுகணை இலக்குகள் மீது மட்டுமே இங்கிருந்து செல்லும் விமானங்கள் தாக்குதல்களை நடத்த முடியும் என கூறப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் குறித்த விமானப்படை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டதாகவும், 3 பெரிய வாகனங்களில் சென்று இந்த தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனினும் இந்த தாக்குதலை திட்டமிட்டவர்கள் யார், கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் என்ன என்பது தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. ராணுவத்தின் சிறப்பு வெடிபொருள் செயலிழக்கச் செய்யும் பிரிவு இந்த சம்பவத்தில் பல வாகனங்களில் இருந்து வெடிபொருட்களை மீட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பயங்கரவாத தாக்குதலாக அமைந்திருக்கும் என்றும், இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் மிகப்பெரிய சேதங்கள் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விரிவான விசாரணைகள் பிரித்தானிய காவல்துறையாலும் புலனாய்வு பிரிவாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
1: எட்டு மணி 10 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8:15 நிமிடம்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
2: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
3: 102.7 ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றால்

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
4: ஃபுட்பால் வெறும் விளையாட்டு இல்லை, அது உண்டு வாழ்க்கை.
3: டொரண்டோவில் அக்டோபர் 2 தேதி மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 தேதி பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
5: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
6: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
3: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
7: Easier tune பண்ணுங்க East FM 102.7.
8: East FM 102.7.
1: East FM தமிழோடு இணைந்திருக்கிறோம். 8:25 நிமிடம், இது குட் மார்னிங் கனடா.

ஹையஸ்ட் எஃப்எம் 102.7 காசரைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நாம் உண்மையில் எப்போது முன்னேறுகிறோம் அல்லது முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கிறோமா, இதனை எப்படி அடையாளம் காணலாம், இப்படியான கேள்விகளும் எங்களுக்குள் ஏற்படலாம். சுய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைவது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய ஒரு சிறந்த வேர்ஷனாக, சிறந்த மனிதனாக நாம் மாறுவதிலும் தான் இருக்கிறது இந்த முன்னேற்றம். வெறுமனே ஒரு இலக்கை வைத்துவிட்டு ஓடிப்போய் அதை அடைவது மட்டுமல்ல, நாங்கள் ஓடுகின்ற போது நாங்களும் சேர்ந்து வளர்வது, எங்களுடைய ஒரு சிறப்பான மாற்றத்தை எங்களுக்குள் உருவாக்குவது, ஒரு நல்ல வேர்ஷனாக நாம் உருமாறுவது, இது எல்லாமே தான் முன்னேற்றம். இந்த வாழ்க்கையிலே நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றால் என்னென்ன விதங்களில் நாம் அதை அடையாளம் காணலாம் என்ற கேள்வி ஏற்படும். இதில் முதலாவதாக உளவியலாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் சுய விழிப்புணர்வு, இந்த செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்லலாம். அதாவது

எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதே தெரியாமல் இருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கிறது. நாம் ஏன் முன்னேற முடியாமல் இருக்கிறது என்றால், அன்றாட பாடுகளை பார்ப்பதே பெரும் சிக்கலாக இருக்கின்ற போது, நாம் ஒரு இலக்கை வைத்து இதைத்தான் அடைவதற்காக நாங்கள் போராடுகிறோம் அல்லது இதைத்தான் அடைய வேண்டும் என்கின்ற தேடலோடு நாம் பயணப்படுவதில்லை. இந்த நாளை எப்படியாவது கடத்திவிட்டால் போதும், இந்த பிரச்சனையில் இருந்து எப்படியாவது வெளியில் வந்துவிட்டால் போதும் என்கின்ற அளவில் தான் எங்களுடைய தேடல் இருக்கிறது. அப்படி இல்லாமல் நாம் எதை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கை தெளிவாக வைத்துக் கொண்டால் அதுதான் எங்களை அந்த இலக்கை நோக்கி பயணப்பட வைக்கும். அப்படியாக எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதில் இருந்து தொடங்குகிறது எங்களுடைய சுய முன்னேற்றம். ஆனால் நாம் எங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல், எங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை இடைபோட சில வேளைகளில் முயற்சிக்கின்றோம். அப்படியாக மற்றவர்களை பாராமல் எங்களுக்கு என்ன வேண்டும், அதை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை தெரிந்து கொள்வதில் இந்த சுய முன்னேற்றம் இருக்கிறது. அதில் தான் அந்த சுய விழிப்புணர்வு என்பதும் தங்கியிருக்கிறது. எங்களை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுதல் அல்லது நாம் எம்மை பற்றி புரிந்து கொள்ளுதல் என்பதில் இந்த சுய விழிப்புணர்வு என்பது இருக்கிறது. எங்களுடைய பலம், எங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, எங்களுடைய பலவீனம், எங்களுடைய வீக்னஸ் என்ன, எங்களுடைய மதிப்புகள் என்னென்ன விடயங்களில் எல்லாம் நாங்கள் எங்களுக்கான மதிப்புகளை அந்த வேல்யூஸை வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் அந்த சுய விழிப்புணர்வு என்பது எங்களுக்கு ஏற்படும். எங்களை பற்றி நாம் நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டால் என்ன நன்மை வந்துவிடும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால், உண்மையில் சரியான முடிவுகளை நாம் திடமாக எடுப்பதற்கு இந்த சுய அறிதல், சுய புரிதல் அல்லது சுய விழிப்புணர்வு என்பது மிக முக்கியம். அப்போதுதான் என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய மதிப்பு என்ன, அதற்கேற்ற வகையில் நான் முடிவுகளை எடுப்பேன். நான் எடுக்கக்கூடிய முடிவு என்னுடைய பலம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். என்னுடைய பலவீனம் அந்த முடிவினால் ஏதாவது ஒரு வகையில் தூண்டப்பட்டு அந்த முடிவு எதிர்பார்க்கின்ற வெற்றியை தராமல் போவதற்கு என்னுடைய பலவீனம் காரணமாக அமைந்து விடலாம். அல்லது நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை என்னுடைய பலம் கொண்டு நான் அடையக்கூடியதாக இருக்கும். அப்படி நான் அடைவதாக இருந்தாலும் சில வழிகளில் என்னுடைய மதிப்புகளை, என்னுடைய வேல்யூஸை விட்டுக் கொடுக்க வேண்டி வருமா என்ற கேள்விகள் வருகின்ற போது, இவற்றை சீர்தூக்கி பார்த்து நான் ஒரு முடிவை எடுக்கின்ற போது அந்த முடிவு மிகச் சிறப்பான முடிவாக இருக்கும், எனக்கு திருப்தி தரக்கூடிய முடிவாக இருக்கும். ஆகவே இந்த விடயத்தில் எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சுய விழிப்புணர்வு என்பது சரியான முடிவுகளை எடுத்து நாம் சரியான இலக்குகளை நோக்கி செல்வதற்கு உதவும். அடுத்ததாக எமோஷன்ஸ், கண்ட்ரோல் யோர் எமோஷன்ஸ் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய உணர்ச்சிகளை ஆரோக்கியமான முறையில் நாங்கள் மேனேஜ் பண்ணுவது, எங்களுடைய எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுவது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். யார் ஒருவன் தன்னுடைய உணர்ச்சிகளை சரியான முறையில் கட்டுப்படுத்துகின்றானோ அவனால் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் என்று சொல்கிறார்கள். எழுத்தோம் கவிழ்த்தோம் என்று மனக்கிளர்ச்சியோடு செயல்படுவதற்கு பதிலாக, அல்லது உணர்ச்சி மேலிட்டால் முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக, நிறுத்தி நிதானமாக முதிர்ச்சியோடு நாங்கள் முடிவுகளை எடுக்க பழகி கொண்டால், உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் எமோஷனலாக நாங்கள் ஒரு விடயத்தை அணுகாமல் அதை கட்டுப்படுத்துகின்ற வழிமுறைகளை தெரிந்து கொண்டால் எல்லா விதங்களிலும் அது எங்களுக்கு நன்மை. குறிப்பாக அது உறவுகள் பலமடைவதற்கு உதவியாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உறவுகள், அது வாழ்க்கையில் எங்களோடு கூட வரக்கூடிய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சக பணியாளர்களாக இருக்கலாம், அல்லது நாம் ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற போது அந்த வியாபாரத்தில் எங்களுடைய பங்காளர்களாக இருக்கலாம், அவர்களோடான அந்த உறவு வாடிக்கையாளர்களாக இருக்கலாம். இந்த உறவு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே எமோஷனலாக நாங்கள் முடிவுகளை எடுக்காமல் அதை கண்ட்ரோல் பண்ணுகின்ற வகையிலே நாம் செயல்படுகின்ற போது சரியான முறையிலே அவர்களை நிர்வகிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த உறவுகளை மதிக்க கற்றுக்கொண்டால் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்தல் என்கின்ற ஒரு விடயம் வரும். அது மூன்றாவதாக சொல்லப்படுகிறது. தனிப்பட்ட முறையிலே வளர்ந்து வரக்கூடிய நபர்கள் தங்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்வதோடு மற்றவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய முன்னேற்றமாக இருக்கிறது. மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை மதிப்பது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அது எங்களுடைய முயற்சியில் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் இன்றியமையாதது. மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறான உணர்ச்சிகளோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், எவ்வாறான சவால்களை சந்திக்கிறார்கள் என்கின்ற அந்த எம்பத்தியை கொண்டு மற்றவர்களை அணுக தொடங்குகின்ற போது, மற்றவர்களிடம் ஒரு பச்சாதாபத்தை கொண்டிருக்கின்ற போது, கருணையை காண்பிக்கின்ற போது, அவர்களும் உணர்வுள்ள மனிதர்கள், அவர்களுக்கும் சவால்கள் இருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு அதை குறித்து நாங்கள் விழிப்புணர்வு பெறுவது என்பது மிக முக்கியமாக, மற்றவர்களிடமிடத்திலிருந்து மற்றவர்கள் நிலையிலிருந்து நாங்கள் ஒரு விடயத்தை அணுகத் தொடங்குவது அல்லது பார்க்க தொடங்குவது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது.
அடுத்தது மிக முக்கியமாக எங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை, மற்றவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்கின்ற ஒரு பயம், அல்லது மற்றவர்கள் சொன்னால் உடைந்து போய்விடுவது. இந்த இரண்டுமே தேவையற்றது. ஒன்று, மற்றவர்களுக்கு எங்களை பற்றி யோசிப்பதற்கு ஏதாவது சொல்வதற்கு நேரம் இருப்பதில்லை. ஏனென்றால் அவர்களும் எங்களை போன்று ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆகவே மற்றவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ, மற்றவர்கள் ஏதாவது நினைத்து விடுவார்களோ என்பதை நாங்கள் புறம் தள்ளிவிடலாம். அப்படியும் அதை தாண்டி மற்றவர்கள் வேலையில்லாமல் எங்களை பற்றி ஏதாவது சொன்னால், அவர்கள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு போகட்டும் என்று சொல்லி அதை கடந்து போவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். முயற்சிகளை யாராவது விமர்சித்தால் அல்லது தோற்று போய்விடுவோம் என எச்சரித்தால், அச்சுறுத்தினால், இதையெல்லாம் கடந்து போவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய கருத்துக்களால் பாதிக்கப்படாமல் இருப்பது என்பது வாழ்க்கையில் மிக முக்கியம். நாங்கள் முன்னேறி செல்கிறோம் என்பதற்கு அடையாளமாக மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை ஒரு காதால் கேட்டு மறு காதால் அந்த விமர்சனங்களை தள்ளிவிட்டு சரியான திசையிலே நாம் பயணிப்பது மிக முக்கியம். ஆரோக்கியமான விமர்சனங்களாக இருந்தால் அதை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் விமர்சிப்பது மட்டுமே தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது விமர்சிப்பது ஒன்றையே தங்களுடைய முழு நேரமாக வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், யாரையாவது எதற்காவதாவது விமர்சித்துக் கொண்டே இருப்பது, யாரிடமாவது எதை நோக்கியாவது குற்றங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றவர்களை நாங்கள் பெரிதுபடுத்தி அல்லது அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற பழகிக் கொள்வது மிக முக்கியம். அடுத்தது, ஒரு சிறு பிரச்சனை வந்தால் வாழ்க்கை முடிந்து விட்டது போல நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம், அல்லது ஏதாவது பயணத்திலே தடை வந்துவிட்டால் அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். அப்படி இல்லாமல் அதை தாண்டி செல்ல நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இது போன்ற சவால்களை கண்டு வருத்தமடைந்து ஒரு இடத்தில் தேங்கி விடாமல் அல்லது அந்த இடத்திலேயே பயணத்தை முடித்துக் கொள்ளாமல் அதை தாண்டி செல்வது எப்படி என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அப்படியான ஒரு பிரச்சனை இதில் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை காண்பது நோக்கி நாங்கள் எங்களுடைய பயணங்களை வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பொதுவாகவே பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கொண்டு நாங்கள் நின்று விடுகிறோம். அந்த பிரச்சனையை தாண்டி செல்வது என்ன வழி இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. அதனால் தான் நாங்கள் ஒரு இடத்தில் தேங்கிவிட வேண்டிய நிலை இருக்கிறது. அப்படி இல்லாமல் இந்த பிரச்சனையை கடந்து செல்வதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றி நாம் யோசிக்க தொடங்கினால் அது எங்களுடைய வளர்ச்சியின் போக்கை தீர்மானிக்கிறது. அல்லது நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த வளர்ச்சி மனப்பான்மை என்பது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது. அந்த 5 அறிகுறிகளும் எங்களிடம் இருந்தால் அல்லது அதனை வளர்த்து கொண்டால் நாம் வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறோம் அல்ல நல்ல மனிதனாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று விடுபட்டிருந்தாலும் அல்லது ஏதாவது ஒன்றில் நாம் கவனம் செலுத்தாவிட்டாலும் அதை பயிற்சிப்படுத்தி அல்லது அதில் பயிற்சிகளை அதிகரித்து அல்லது அதனை பழக்கப்படுத்தி வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. எந்த முன்னேற்றமும் இல்லாத வாழ்வை பல ஆண்டுகள் வாழ்வதை விட வாழ்க்கையை அனுபவித்து சிறப்பாக புதிய புதிய தரிசனங்களோடு வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதைத்தான் இன்று உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள விரும்பினோம். இணைந்திருப்போம் ஈஸ்ட் FM 102.7.

0: உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 416-528-1407 416-528-1407. குணா, நாங்கள் அந்த தொழில் முனைவோர் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். அது குறித்தும் அவர்களுக்கான காப்புறுதி திட்டங்கள் குறித்தும் அதிகம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நிறுவனத்தின் சார்பில் அந்த நிறுவன உரிமையாளர் காப்புறுதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அப்படியாக அவர் பெற்றுக் கொண்டால் அதில் என்ன மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்கும்?
1: நிச்சயமாக ஒரு கோஆபரேஷன் ஓன் பண்ணுறவர், அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், அதாவது டாக்டர்ஸ் டென்டிஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி சர்வீஸ் கோஆபரேஷன் வச்சிருப்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் வந்து அந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கும் பொழுது அதை வந்து ஒரு கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக வாங்குவதில் பல நன்மைகள் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் வந்து, உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு 100,000 ப்ரீமியம் உள்ள பாலிசி என்று வைத்தால், அந்த $100,000 ப்ரீமியத்தை பர்சனல் இன்சூரன்ஸாக வாங்கும் பொழுது அவர்கள் வந்து 166,000 மேலே கோஆபரேஷனில் இருந்து எடுக்க வேண்டும், ஏனென்றால் டிவிடெண்டாக இல்லாட்டி சேலரியாக எடுத்துத்தான் அதை பே பண்ண வேண்டும். அதே வேளை அதே பாலிசியை வந்து 100,000 டிரெக்டாக ஆஃப்டர் ப்ராஃபிட் கோஆபரேஷனில் இருந்து பே பண்ணும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸாக வாங்க முடியும். அப்படி வாங்கும் பொழுது அந்த 66,000 இயர் சேவிங் வருகின்றது. எனவே ஸ்டில் அப்போ பெனிஃபிட் என்று வரும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கோஆபரேஷன் தான் பெனிஃபிஷரியாக இருக்கும். இருப்பினும் அந்த ப்ரொசீட் வரும் பொழுது கேபிட்டல் டிவிடன் அக்கௌண்ட் என்ற அக்கௌண்ட்டின் மூலம் அவங்களுடைய பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முழு பணத்தையுமே டாக்ஸ் ஃப்ரீயாக பெற முடியும். எனவே இந்த கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் கன்செப்ட் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இப்பொழுது ப்ரீமியம் சேவிங்குக்கு மேலாக அவர்கள் ஒரு கோஆபரேஷனுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு காப்புறுதியாக அமைகின்றது.
0: நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்து உங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் இவ்வாறான காப்புறுதி திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை அறிந்து கொள்வதற்கும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 GT Brokers in Guna Thuraisingam 416-528-1407 8:42 PM இது East FM 102.7.

0: 8:46 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம்.
0: நேரம் 8:50. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

அளிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்டஃபம் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்டஃபம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்டஃபம் என்ற இணையத்தில் முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். திங்கட்கிழமையின் ஒரு பரபரப்பான ஆரம்பம், அதிக சூரிய வெளிச்சம் இல்லாத முகையில் நிறைந்திருக்கின்ற ஒரு மிதமான வெப்பநிலை நிலவுகின்ற ஒரு அழகான காலை வேளை. காலை 9:02 இன்றைய காலை வேளையிலும் 12 வரைக்கும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தையும் நாங்கள் பெரும்பாலும் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று நாளை நாளை மறுதினம் 3 நாட்கள் என்றோடு சேர்த்து இன்னும் மீதம் இருக்கின்றன இந்த மாதத்தில். இதனோடு சேர்த்து இந்த 2026 மூன்றாம் காலாண்டையும் கூட நாங்கள் நிறைவு செய்யப் போகின்றோம். விரைவாகவே இந்த ஆண்டும் கூட 3 காலாண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றது. இன்று செப்டம்பர் 28 திங்கட்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்டஃபம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். இந்த வாரத்தின் எல்லா நாட்களுமே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாகவும் அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளையை இப்போது ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்டஃபம் ஓடு.

9:08 நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். இந்த இனிய காலை பொழுதில் ஒரு குட்டி சிந்தனை என்ன சொல்கின்றது என்று சொல்லி கேட்டால், அனுபவம் என்பது வயதில் இல்லை, கடந்து வந்த வழிகளில் இருக்கின்றது என்பதை சொல்கின்றது இன்றைய சிந்தனை. வயதாகிவிட்டால் அனுபவசாலிகளாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்கள் தனித்து எங்கெல்லாம் பயணித்திருக்கின்றார்கள், என்ன மாதிரியான சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வழிகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை பாதையில் பல சூழ்நிலைகளை சமாளித்து முன்னேறியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதில்தான் அவர்களது அனுபவம் இருக்கின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. எனவே நிறைய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. புதிதாக பல விடயங்களை முயற்சிக்கின்ற போதோ அல்லது பல இடங்களுக்கு செல்கின்ற போதோ பல புதிய மனிதர்களை சந்திக்கின்ற போதோ சவால் மிக்க சூழ்நிலைகளை நாங்கள் எதிர்த்து நிற்கின்ற போதோ எங்களுக்கான அந்த அனுபவங்கள் மிகப்பெரிய ஆசான்களாக அமைந்து விடுகின்றன. தொடர்ச்சியாக வாழ்க்கையில் நாங்கள் அதிக தவறை செய்யாமல் சரியான விடயங்களை சரியாக செய்யக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய இலவசமான ஒரு கற்பித்தலையும் அந்த அனுபவம் எங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். எனவே அனுபவங்களின் மூலமாக பெறக்கூடிய அந்த பாடத்தை நாங்களே எங்களது மனதுக்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளலாம். அந்த பாடம் வந்து எங்களை அடுத்த தடவை தவறு செய்யாமல் காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளை செய்கின்ற போது தவறு இல்லாமல் தவறை குறைத்து நாங்கள் எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான சிந்தனை திறனையும் கூட எங்களுக்கு அது கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே வயதாகிவிட்டால் அனுபவசாலிகளாக இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைக்காமல் வயது தானாகவே அனுபவம் வரும் என்று சொல்லியும் கூட நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதிலெல்லாம் உண்மையில்லை. உண்மையிலேயே நாங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய வழிகள் அவைதான் எங்களுக்கு அனுபவ பாடத்தை கற்பித்திருக்கும். எனவே நிறைய புதிய விடயங்களை நாங்கள் முயற்சித்தல் அல்லது செய்ய தொடங்குதல் அவசியமாகின்றது. பல புதிய மனிதர்களோடு நாங்கள் பழகுதலும் கூட அவசியமாகின்றது. நிறைய இடங்களுக்கு நாங்கள் பயணிக்கலாம். புத்தம் புதிய அந்த அனுபவங்களை நாங்கள் அங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அனுபவங்களை முடிந்தளவுக்கு தேடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். அது வாழ்க்கையை அதிகம் முன்னேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கண்டிப்பாக வழங்கும். தவறுகளை குறைத்து நாங்கள் சரியாக எங்களது வாழ்க்கை பாதையில் பயணிக்கக்கூடிய மனிதர்களாகவும் கூட அந்த அனுபவம் என்கின்ற ஒரு சிறந்த ஆசான் எங்களை மாற்றி கொடுக்கும் என்பதையும் கூட இன்றைய காலை இப்பொழுது இனிய சிந்தனையாகவும் சொல்லிக்கொள்ளலாம். சூரியவர்ச்சம் இல்லாத ஒரு ஆரம்பம் தான் இன்றைய திங்கட்கிழமைக்கு தரப்பட்டிருக்கின்றது. முகில் நிறைந்திருக்கின்ற நிலைமையைத்தான் நாங்கள் அதிகம் பார்க்கின்றோம். வெப்பமும் இல்லை, குளிரும் இல்லை என்று சொல்லி மிதமான இதமான ஒரு காலை பொழுதின் வெப்பநிலையை அனுபவிக்கின்றோம். இந்த வேளையில் 15 வெப்பநிலை, 15 தான் உணர்நிலையாகவும் இருக்கின்றது. இன்றைய நாள் திங்கட்கிழமையின் வெப்பநிலை உயர்வு என்று பார்த்தால் 19 இருக்கும். 20°C நாங்கள் உணர இருக்கின்றோம். இன்றைக்கு வந்து முகில் கூட்டங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகல் பொழுதுதான் தொடர்ந்திருக்கப் போகின்றது. பிற்பகல் வேளையில் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தென்படலாம். முகில் கூட்டங்களிடையே தென்படக்கூடிய வெளிச்சத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதை விடுத்து பார்த்தால் பெரும்பாலும் முகில் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதுதான் தொடர்ந்திருக்கும். இன்றைய நாளில் இரவு வேளை 14°C நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. முகிலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற சூரியன் இன்று 7:04 மறையும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே 7 ஆன்மிக்கின்றது. இப்போதைய சூரிய அஸ்தமனம் இலையுதிர் காலத்தை ஆரம்பித்து முழுமையான அந்த முதல் வாரத்தை அனுபவிக்க போன்றோம். கடந்த செவ்வாய்க்கிழமை 8:04 தான் அந்த ஆட்டம்னல் இக்கோனக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வானியல் நிகழ்வோடு நாங்கள் இலையுதிர் காலத்தை தொடங்கியிருந்தோம் உத்தியோகபூர்வமாக. எனவே இந்த வாரம்தான் முழுமையாக நாங்கள் ஃபால் சீசனுக்குள்ளே நுழைகின்ற ஒரு வாரமாக, முதல் வாரமாக அமையப்போகின்றது. எனவே இந்த வாரத்தில் அதிகளவில் வெப்பநிலை சரியப்போவதில்லை. கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வாரத்தில் வியாழக்கிழமை தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் வந்து 7 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த இயற்கையில் நிகழ்கின்ற இந்த மாற்றங்களை அவதானிப்பதன் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றிலும் பார்க்க சிறந்த வெப்பநிலை உயர்வு இருக்கும். அதே நேரம் சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காணலாம். காலை பொழுதில் வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். மதிய வேளை பிரதானமாக வெயிலோடுதான் பகல் பொழுதை நாங்கள் சந்திக்க போன்றோம். 21 வெப்பநிலை, 23°C உணரப்படும் செவ்வாய். புதன்கிழமை வெளிச்சம முகிலும் இணைந்திருக்க போன்றது. 22 வெப்பநிலையாகவும் 25 உணர்நிலையாகவும் இருக்கும். எனவே மீண்டும் ஒரு 25°C உணரக்கூடிய வாய்ப்பை இந்த இலையுதிர் காலத்தின் நடுப்பகுதி, அதாவது முதல் வாரத்தின் நடுப்பகுதி எங்களுக்கு தரப்போகின்றது. வியாழக்கிழமை தான் மழைக்கான சாத்தியங்கள் கொஞ்சம் சொல்லப்படுகின்றன. காலையில் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் இருக்கலாம், அதுக்கு பிறகுதான் மழை தூற தொடங்கும். மாலை இரவு பொழுதிலும் கூட மெல்லிய தூறல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது சொல்லப்படுகின்றன. வியாழக்கிழமையின் வெப்பநிலை மிக சிறப்பாக உயர்ந்திருக்கும். 23 வெப்பநிலை உயர்ந்து 27 நாங்கள் உணர இருக்கும்.
இருக்கின்றோமா இந்த வாரத்தில். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை 18 வெப்பநிலையும் 19 உணர்நிலையும் இருக்கும். காலையில் மழை தோல், அதற்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்படக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. வார இறுதியில் மீண்டும் சற்று வெப்பநிலை குறைந்திருக்கக்கூடிய நிலைமை வருகின்றது. கடந்த வாரம் மாதிரி இருக்கலாம். சனிக்கிழமை 17 வெப்பநிலை உணர்நிலை இருக்குமாம். ஞாயிற்றுக்கிழமை 18-20 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் 2 இப்போது கூறப்படுகின்றன. வார இறுதியில் 9:13 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தமிழ் 437-860-7002.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீத், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 B கெனடி ரோட், கெனடிய நெல்ஸ்மியர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில்.

0: கனடா இவென்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
1: எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்திருக்கும் நேரம் காலை 9:27 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை இப்பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 401 வெஸ்ட் பவுண்டில் வழக்கத்திலும் பார்க்க சற்று குறைவான தாமதங்கள் தான் நிலவுகின்றது. டிவிபிஐ அண்மித்த பகுதியில் தான் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. வார்டன் தாண்டி பயணிக்கின்ற போதுதான் எக்ஸ்பிரஸில் முதலில் தாமதங்கள் வந்து தொடங்குகின்றது. கலெக்டர்ஸை பொறுத்தளவில் டிவிபிஐ அண்மித்த பகுதியில் வாகன நெரிசல்களை சற்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டிவிபி பகுதியில் எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்கள் தென்படுகின்றன. லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து பேவியூ வரைக்கும் கலெக்டர்ஸ் வாகன நெரிசல்களை அதிகம் கொண்டிருக்கின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. அதன் பின்பு குறைந்த தாமதங்களை தான் தொடர்ச்சியாக யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இப்போது தென்படுகின்றன. ஜேன் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து மீண்டும் வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றது. இடையில் சற்று அதிகரித்தாலும் குறைவான தாமதங்களை தொடர்ச்சியாக மார்ட்டின் குரோட் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் சந்திக்க நேரிடும். இந்த வேளையில் 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 427 தாண்டி பயணிக்கின்ற போது தாமதங்கள் தொடங்குகின்றது. மார்ட்டின்கோ ரோட் பகுதியில் அதிக தாமதங்களும் நிலவுகின்றது. இப்போது இஸ்லிங்டன் அவென்யூ பகுதியிலும் கூட எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலும் குறுகிய தூரம் வாகன நெரிசல்கள் உயர்வாகவே தென்படுகின்றன. ஹைவே 400 அண்மித்த பகுதியிலும் ஜேன் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலும் கலெக்டர்ஸில் தாமதங்கள் அதிகம் இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் ஈஸ்ட் பவுண்டிலும் தாமத நிலைமைகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. அவென்யூ ரோடில் இருந்து யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் எக்ஸ்பிரஸில் வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாக இருக்கின்ற நிலைமை ஈஸ்ட் பவுண்டில் தென்படுகின்றன. பேவியூர் தாண்டிய இடங்களிலும் கூட கலெக்டர்ஸில் குறுகிய தூரம் தாமதங்கள் அதிகம் இருக்கின்றது. டிவிபி வரைக்கும் தாமதங்களை சற்று எதிர்கொள்ள நேரிடும் இந்த காலை பொழுதில். டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. லோரன்ஸ் அவனிக்கு முன்னரான பகுதி வரைக்கும் அதிக தாமதங்களும் அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களும் நிலவுகின்றன. எக்லிங்டன் தாண்டி பயணிக்கையில் தாமதங்கள் மீண்டும் உயர்கின்றது. பேவியூ வரைக்கும் அதிக தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்டில் நோர்த் பவுண்டில் லோரன்ஸ் அவென்யூ பகுதியில் தான் குறைந்த தாமதங்கள் இப்போது எதிர்கொள்ளப்படுகின்றது. 404 சவுத் பவுண்டில் மிக அதிகமான வாகன நெரிசல்களை இப்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. ஸ்டீல்ஸ் தாண்டிய இடங்களிலிருந்தே தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. ஃபின்ச்சுக்கு முன்னரே வாகன நெரிசல்கள் மிக உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமை இப்போது தென்படுகின்றது. ஷெப்பர்டுக்கு முன்னரான பகுதியிலிருந்து 401 வரைக்கும் மிக மெதுவாக செல்லக்கூடியதாகத்தான் 404 சவுத் பவுண்டின் நிலைமை காணப்படுகின்றது. இன்றைய நாள் செப்டம்பர் 28 மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஒரு தொற்று நோய் தொடர்பாக ஏற்படுத்தப்படுகின்றது. ரேபீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ் டிசீஸ் தொடர்பாகத்தான் இன்றைக்கு வந்து அதிக விழிப்புணர்வு தகவல்கள் வந்து பகிரப்படுகின்றன. இந்த ரேபீஸை பொறுத்தளவில் கிளினிக்கல் சயின்ஸ் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் அவர் பெரும்பாலும் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ரேபீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைரஸ் வந்து மனிதர்கள் விலங்குகள் இரண்டையும் பாதிப்பதன் காரணமாக அது தொடர்பாக நாங்கள் அதிகம் அறிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் தவிர்க்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் இப்போதும் கூட ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் பரவலாக காணப்படுகின்ற இந்த நோய் தொடர்பான முக்கிய தகவல்கள் இன்றைக்கு நாம் பேசப்படுகின்றன. இந்த கால்நடை மருத்துவம் தொடர்பாகவும் அல்லது மனித மருத்துவம் தொடர்பாகவும் இந்த ரேபீஸ் நோயை அழிப்பது எப்படி என்பது தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் இன்றைய தினம் பேசப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ரேபீஸ் டே வந்து கொண்டு வந்திருக்கின்றது. மக்களுக்கு இந்த நோய் தொடர்பாக அறிவுறுத்துவதற்காக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருப்பொருளை தெரிவு செய்து இந்த நாளை வந்து கடைபிடிக்கின்றார்கள். இந்த 2026 தீம் என்று சொல்லி பார்த்தால் ஸ்ட்ராங்கர் டுகெதர் என்பது தொடர்பான ஒரு தீமை தான் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒன்றாக வலிமை பெறுவோம் என்று சொல்லி இந்த ரேபீஸ் நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வல்லமையை உலக மக்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அது தொடர்பான அறிவை வந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்படுகின்றது. இந்த ரேபீஸ் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து வேக்சினேஷனின் மூலமாக முழுமையாகவே தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் ஒருவருக்கு கிளினிக்கல் சிம்டம்ஸ் தோன்றுமாக இருந்தால் அதற்கான சிகிச்சைகள் இதுவரைக்குமே இல்லையா, மிக அதிகமான வாய்ப்பு வந்து அவர் உயிரிழப்பதற்கு தான் அங்கு காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரேபீஸ் டிரான்ஸ்மிஷன் மனிதர்களுக்கு எப்படி ஏற்படுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால்
பெரும்பாலும், அதாவது 99% டொமஸ்டிக் டாக்ஸின் மூலமாகத்தானாம் இந்த ரேபீஸ் வைரஸ் வந்து மனிதர்களுக்கு தொற்றுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். வீட்டு நாய்கள் தான் இதற்கான காரணத்தை பெரும்பாலும் ஏற்படுத்துகின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த ரேபீஸ் தொடர்பாக என்ன சொல்லப்படுகின்றது, அதிலும் குறிப்பாக WHO என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டெத்லி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் என்று சொல்லித்தான் இந்த ரேபீஸை வந்து அவர்கள் வகைப்படுத்துகின்றார்கள். எனவே அதிகம் மனிதர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடிய தொற்று நோய் தான் இந்த ரேபீஸ். எனவே அதனை எதிர்த்து போராட வேண்டும் என்பது தொடர்பான விழிப்புணர்வு இன்றைய தினம் ஏற்படுத்தப்படுகின்றது. வேர்ல்ட் ரேபீஸ் டே இன்றைய நாள் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். 9:33 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam Tamilil pesa Muhammad Levy 437-477-7960 437-477-7960
3: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல ஒரு தாயின் அன்பு தந்தையின் உழைப்பு மகளின் கனவு குடும்பத்தின் பாரம்பரியம் பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை என்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்
4: என்ன கதை இது பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க
2: 416-788-24-26
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள் ஆய்வாளர்கள் கல்வியலாளர்கள் தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம் 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம் மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்
6: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும் 416-535-6560
7: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்
8: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 get approval within 24 hours funded within 72 hours
7: mortgage refinancing renewal credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
8: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca
9: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
10: ஈஸ்ட் எஃப்எம்

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமையின் காலை வேளையில் நேரம் இப்பொழுது காலை 9:45 இருக்கிறது. ஒரு சிறுவன் ஒரு அழகான ஒரு மரத்தோடு வளர்கின்றானான். அவனுக்கு ஒரு பிடித்த மரமாக அந்த மரம் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கின்றது. சிறுவயதில் அந்த மரத்தை அவன் சுற்றி ஓடுவான், அதன் கிளைகளில் ஏறி படுத்துக் கொள்வான். மரம் அவனை தாங்கிக் கொள்ளும், அதன் நிழலில் ஓய்வெடுப்பான். அந்த நேரங்களில் அந்த மரத்திற்கு எதுவுமே தேவையில்லை. அந்த சிறுவன் அதற்கு அருகில் இருந்தாலே போதும், அந்த மரமும் மிகவும் மகிழ்ந்து போகின்றது. ஆனால் காலம் மாறுகின்றது, சிறுவன் வளர்கின்றான். ஒரு நாள் அவனுக்கு பணம் தேவைப்படுகின்றது. மரம் தன்னிடமிருந்த பழங்கள் முழுவதையும் அவனுக்கு கொடுத்து பணத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பை கொடுக்கின்றது. ஆனாலும் அவனுக்கோ பணம் போதவில்லை. இப்போது மீண்டும் வருகின்றான். தன்னிடம் இருக்கின்ற அந்த கிளைகளை வெட்டி அந்த மரத்துண்டுகளை விற்பனை செய்வதற்கு அந்த பெரிய கிளைகளையும் கூட அந்த மரம் அவனுக்கு கொடுக்கின்றதாம். இப்போது அடுத்து அவனுக்கு ஒரு பெரிய கனவு, ஒரு சொந்தமாக வீடொன்றை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டுக்கான ஒரு மரத்தேவை அவனுக்கு ஏற்பட்டது. எனவே தனது பிரம்மாண்டமான அந்த ஒரு தண்டையும் கூட வெட்டுவதற்கு அந்த மரம் அனுமதிக்கது. அதற்காகவும் தன்னையே முழுமையாக கொடுக்கின்றது அந்த மரம். பின்னர் அவனுடைய வாழ்க்கை பயணத்திற்காக எது எதையெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதை எதையெல்லாம் முழுமையாக கொடுத்து இப்போது வெட்டப்பட்ட ஒரு மரமாக அது மாறுகின்றது. மீண்டும் தன்னுடைய அந்த உயிர்ப்பு தன்மை எல்லாவற்றையும் திரட்டி அது துளிர்த்து நிற்கின்றது. காலங்கள் கடக்கின்றன. ஒரு காலத்தில் மிக பிரம்மாண்டமாக பறந்து விரிந்து கிளைகளோடு உயர்ந்து நின்ற அந்த மரம் இப்போது மிக குறைவான கிளைகளுடன் ஒரு சிறிய மரமாக மீண்டும் துளிர்விட்டு அந்த மனிதனுக்காக காத்திருக்கின்றது. மீண்டும் வருகின்றான் பல ஆண்டுகள் கழித்து அந்த வயதான மனிதன். பெரிய கனவுகள் இல்லை, பெரிய தேவைகள் அவனிடம் இப்போது இல்லை. சற்றே அமர்ந்து ஓய்வெடுக்க ஒரு இடம் மட்டும் வேண்டும். அப்போதும் குறைந்தளவில் துளிர்விட்டு மீண்டும் கிளைகளோடு வளர்ந்திருந்த அந்த மரம் அவனுக்கு நிழலுக்காக பயன்படுகின்றது. ஷெல் சில்வெஸ்டின் எழுதியிருக்கக்கூடிய த கிவிங் ட்ரீ என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய எளிய கதையின் ஒரு சாராம்சம்தான் இதுவாக சொல்லப்படுகின்றது. சில கடினமான கேள்விகளிடையும் கூட இந்த கதை எங்கள் முன் வைக்கின்றது. அன்பு என்றால் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பதா? நாம் நேசிப்பவர்களிடமிருந்து தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றோமே என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த கதை வந்து வலியுறுத்துகின்றது. ஒருவர் நமக்காக செய்த சிறிய தியாகங்களையாவது நாங்கள் கவனிச்சல் அவசியமாகின்றது. குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், குறிப்பாக பெற்றோர்கள், அம்மா அப்பா, வாழ்க்கை துணை, நண்பர்கள், அல்லது எங்களது பிள்ளைகள், சகோதரங்கள், அல்லது யாருமே முகம் தெரியாத ஒரு மனிதர் ஒரு சில சமயங்களில் இன்னும் ஒருவருக்காக மிக அதிக அளவில் உதவி செய்வார். எனவே எங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், புதிய மனிதர்களாக இருக்கலாம், அவர்கள் எங்களது வாழ்க்கைக்காக செய்திருக்கக்கூடிய தியாகங்களை நாங்கள் சிந்தித்து பார்த்தல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. இந்த மனிதர்கள் எல்லாம் நாங்கள் கேட்கின்ற போது அந்த மரம் போல ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் நாம் திரும்பி பார்க்கின்ற போது அவர்களுக்காக நாங்கள் என்ன மீண்டும் திருப்பி செய்தோம் என்று சொல்லி கேட்கின்ற போது அதற்கான பதில் எங்களிடம் இல்லாமலேயே போகும். அந்த கேள்வி மட்டுமே எங்களிடம் எஞ்சி இருக்கின்றது. இந்த கதையின் அழகு வந்து அதன் எளிமையில் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த கேள்விகள் வந்து மிக மிக ஆழமானவை. பெறுவது இயல்பு, நன்றி உணர்வுடன் திருப்பி கொடுப்பதுதான் ஒரு உறவின் அழகாகின்றது என்று உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை நினைத்து பார்க்கலாம். அவருக்கான ஒரு அன்பான வார்த்தையை பரிமாறலாம். ஒரு அழைப்பை செய்து அவர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த உதவிக்கான நன்றியை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அல்லது அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில் எது தேவைப்படுகின்றதோ அதை நீங்கள் பெற்றுக் கொடுத்து அந்த நன்றி கடனை தீர்த்து கொள்ளலாம். எனவே எப்போதும் பெற்றுக்கொண்டே இருக்காமல் மற்றவர்களுக்கு திருப்பி செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் கூட உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்பது தொடர்பாக இந்த எளிமையான அந்த கதை வந்து எங்களுக்கு ஆழமான ஒரு சிந்தனையை தந்து நிற்கின்றது. இசைஎஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 9:49.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
6: MJS கோல்ட் ஹவுஸ்
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS, 416-299-1630.
6: MJS கோல்ட் ஹவுஸ்,
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் காலை 10:02 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்றைக்கு 7% குறைந்திருக்கின்றமை ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். நாளைய மாற்றங்கள் தொடர்பாக இனி அறிவிக்கப்படும், அப்போது உங்களுக்கு நாங்களும் சொல்வோம். 15 இப்போதைய வெப்பநிலை, 15°C தான் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் முகில் நிறைந்திருக்கின்றது. சூரிய வெளிச்சம் அதிக அளவில் தென்படவில்லை. முகில் கூட்டங்கள் ஊடாக தெரியக்கூடிய அந்த வெளிச்சத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். 2 அளவில் வெளிச்சத்தை நாங்கள் கொஞ்சம் காணலாம் என்பதைத்தான் இப்போது எதிர்வு குரல்கள் சொல்கின்றன. ஆனால் பெரும்பாலும் முகில் ஆதிக்கம் செலுத்துகின்ற பகல் பொழுதைத்தான் தொடர்ந்து சந்திக்க இருக்கின்றோம். என்று 19 வெப்பநிலை உயர்ந்து 20°C கூடிய உணர்நிலையாக உணரப்படும். இரவு பொழுதில் 14 வெப்பநிலையாகவும் 14 உணர்நிலையாகவும் இருக்கும். 7:04 சூரியன் என்று அஸ்தமிக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை இன்னும் சிறப்பாக அதிகரித்து 21 இருக்கும். 23 வரைக்கும் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. சூரிய வெளிச்சம் பிரதானமாக பகல் பொழுதில் நிறைந்திருக்க போகின்றது. வெளிச்சமான மிக சிறந்த வெப்பநிலை உயர்வுடன் கூடிய நாளாக நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கும். அதிலும் பார்க்க அதிகரித்த வெப்பநிலை உடனே அடுத்தடுத்து வரப்போகின்ற நாட்கள் எங்களுக்கு தரப்போகின்றன. இலையுதிர் காலம் என்று சொல்லி நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த அளவுக்கு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய நாட்களாக இந்த வாரத்தின் நாட்கள் அமையப் போகின்றன. புதன்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 22-25 உணரப்படும். சூரிய ஒளிச்சம் முகில் இணைந்திருக்கும். வியாழக்கிழமை 23-27 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம் என்பதை சொல்கின்றார்கள். காலையில் வெளிச்சம் இருந்தாலும் மழை அதிகம் இருக்கக்கூடிய பகல் பொழுதை வியாழக்கிழமை தரலாம். மதிய பொழுதிலிருந்தே மழை தூர தொடங்கும். மாலை இரவு பொழுதிலும் கூட மெல்லிய தூறல் இருக்கும் என்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. வெள்ளி காலையிலும் கூட மெல்லிய மழை துருள் இருக்கலாம். 18 வெப்பநிலையும் 19 உணர்நிலையும் இருக்கும். வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் சூரிய வெளிச்சம் தென்படும். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்ட் என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டால் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளிச்சத்தை காணலாம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மழை துருளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சனிக்கிழமை 17 வெப்பநிலையாகவும் உணர்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 18 வெப்பநிலையாகவும் 20 உணர்நிலையாகவும் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் வீக்கெண்ட் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்றைய நாள் நீங்கள் செய்திகளை பார்த்திருந்தீர்கள். சொன்னால் முக்கியமாக அதிகம் பேசப்பட்ட செய்தியாக இந்த ஈரானுக்கு எதிராக இந்த போரில் வந்து அமெரிக்காவின் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய இங்கிலாந்தின் விமானப்படை தளத்திற்கு அருகே ஒரு சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைதான் பிரிட்டிஷ் காவல்துறையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது ஒரு பரபரப்பான ஒரு சம்பவமாகவும் கூட அமைந்திருந்தது. இப்போதும் கூட ராணுவ வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் அந்த இடத்தில் இருப்பதாகத்தான் இப்போதைய தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றன. விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அந்த பகுதியின் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றன. இது எங்கே நடந்தது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் க்ளௌசெஸ்டர்ஷையர் அந்த கவுண்டியில் தான் ஒரு விமானப்படைத்தளம், இங்கிலாந்தின் விமானப்படைத்தளம், அதை வந்து அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்தத்தக்க ஒரு அனுமதியை ஈரான் போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு யூகே வந்து கொடுத்திருந்தது. எனவே அந்த விமானப்படைத்தளத்திற்கு அருகில்தான் வசிக்கக்கூடிய மக்களிடமிருந்து தகவல்கள் கிடைத்திருந்தனவாம். சந்தேகத்திற்கிடமான பலர் அந்த பகுதியில் இருப்பது தொடர்பாகவும் வாகனங்கள் அந்த பகுதியில் இருப்பது தொடர்பான தகவல்களும் கூட மக்களினால் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து இப்போது அந்த பகுதியிலிருந்து சற்று தொலைவில் சந்தேக நபர்கள் வந்து கைதாகி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. 5 ஆண்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து தொடர்ந்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாக கூட கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் இனமும் கூட அடையாளம் காணப்படவில்லையாம். அதே நேரம் சாத்தியமான நோக்கங்கள் குறித்தும் எந்தவிதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் யூகேயின் கவுண்டர் டெரரிசம் போலீசிங் அதன் ஒரு சீனியர் ஆஃபீஸர் என்ன சொல்கின்றார் என்று சொல்லி பார்த்தால் நாங்கள் வந்து விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் இப்போது இருக்கின்றோம். கைது செய்யப்பட்டிருக்கின்ற 5 பேர் இப்போது காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போலவே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்காக எங்களது
நெருக்கமான புலனாய்வாளர்களுடன் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் என்ற ஒரு தகவலைத்தான் அவர் பகிர்ந்திருப்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது சந்தேகத்துக்கிடமான வெடிப்பொருட்களை வைத்திருந்த குற்றம், அதனோடு சேர்த்து மேலதிகமாக பயங்கரவாத செயல், அதனை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றமை தொடர்பான குற்றச்சாட்டுகளும் கூட அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது சுமத்தப்படலாம் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அவர்களை வந்து 14 நாட்கள் வரை தொடர்ச்சியாக காவலில் வைப்பதற்கு இங்கிலாந்து காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த கைது நடவடிக்கை நேற்று நடைபெற்றதை தொடர்ந்து US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த சம்பவம் தொடர்பாக UK எடுத்திருக்கக்கூடிய உடனடி நடவடிக்கையை அற்புதம் என்று சொல்லி அவர் பாராட்டியிருக்கின்றார். ஃபேண்டாஸ்டிக் என்று சொல்லி அதனை அவர் பாராட்டியிருப்பதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இணைந்து தொடர்ச்சியாகவே நீண்ட காலமாக இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கின்றார். அதே நேரம் ஒர்க்கிங் வித் பிரிட்டன் இட் வாஸ் அன் அமேசிங் ஜாப் என்று சொல்லியும் சிக்காகோவில் செய்தியாளர்களிடம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் UKயில் இருக்கக்கூடிய எங்களது அந்த தளத்திற்கு பெரும் சேதம் விளைவிப்பதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். எனவே இப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றமை மிக சிறந்த ஒரு நடவடிக்கை என்று சொல்லியும் அவர் ஒரு பாராட்டையும் தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 10:08 ஈஸ்ட் FM நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 6473025748. Camsonics.com.
0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:21 இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் நீடித்து வரக்கூடிய வர்த்தக பதற்றங்களை தணிக்கக்கூடிய வகையில் இப்போது பாண்டா டிப்ளோமசி கை கொடுத்திருக்கின்றது. இந்த பண்டா அது தொடர்பான ஒரு ராஜதந்திர நடவடிக்கையின் அடிப்படையில் நேற்று அமெரிக்காவின் அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய அட்லாண்டா ஜூ அங்கு வந்து 2 ஜாயண்ட் பாண்டாஸ் வந்து சேர்ந்திருக்கின்றன. சைனீஸ் கவர்மெண்ட் அதனிடமிருந்து ஒரு லோனின் அடிப்படையில் கடனாகத்தான் இந்த 2 ராட்சத பாண்டாக்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சைனாவின் ஒரு லாங் ட்ரெடிஷன் ஆஃப் பாண்டா டிப்ளோமசி, அதன் அடிப்படையில் தான் இந்த 2 பாண்டாவேசம் இப்போது அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. சவுத் வெஸ்டர்ன் சைனாவில் இருக்கக்கூடிய சேங்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியிலிருந்துதான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபெடெக்ஸ் ஃப்ளைட்டின் மூலமாக பிங் பிங் என்று சொல்லி பெயரிடப்பட்ட ஒரு மேல் பண்டாவும் அதனோடு சேர்த்து ஃபு ஷுவாங் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் பண்டாவும் ஒரு ஜோடியாக அங்கு வந்து சேர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. கடந்த 2 வருடங்களில் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய 3வது பேர் ஆஃப் பண்டாஸாக நேற்றைய அந்த பண்டாஸ் இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த அட்லாண்டா ஜூ அங்கு பலர் அவற்றை காண்பது தொடர்பான ஒரு ஆர்வத்தையும் கூட வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 2024 இந்த அட்லாண்டா உயிரியல் பூங்கா தன்னிடம் வசித்து வந்த 4 பண்டாஸை சைனாவிடம் திருப்பி அனுப்பியிருந்தது. இதன் மூலம் அந்த பூங்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே நீடித்திருந்த 25 கால அந்த ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வந்திருந்தது. அதற்கு பிறகு இப்போது மீண்டும் அந்த ஜூ அட்லாண்டாவுக்கு 2 பண்டாஸ் வந்து நேற்று வந்து சேர்ந்திருக்கின்றன. மீண்டும் அந்த பாரம்பரியத்தை தொடர்வதற்கான ஒரு முக்கியமான அரைவலாக நேற்றைய அந்த பண்டாசின் அரைவல் இப்போது பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் அட்லாண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் ஃபெடெக்ஸ் பிளேனின் அந்த கார்கோ டோர் அது திறந்தபோது 2 மிக பிரம்மாண்டமான மரப்பெட்டிகளில் இருந்து அந்த பண்டாஸ் வந்து ஃபெடெக்ஸ் ட்ரக்குக்குள்ளே ஏற்றப்படுகின்றமை தொடர்பான வீடியோஸ் எல்லாம் கூட வெளியிடப்பட்டிருந்தன. அதுக்கு பிறகு போலீஸ் பாதுகாப்போடு தான் அவை அந்த நீண்ட பயணத்தை செய்து, அதாவது ஒரு 10 mile டிரைவாக இருக்கின்றதாம் அந்த ஜூவுக்கான அந்த பயணம், அதை செய்து அவை அங்கு சென்று சேர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மிருகக்காட்சி சாலையின் தகவல்களின் அடிப்படையில் அந்த பாண்டா பியர்ஸ் வந்து 1 கால வழக்கமான தனிமைப்படுத்தல் காலத்திற்காக அவற்றுக்கென்று தனித்துவமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற நியூ ஜாயண்ட் பாண்டா கம்ப்ளெக்ஸ் அங்கு வந்து அவை பாதுகாப்பாக பராமரிக்கப்படும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு பிறகுதான் அந்த ரூட்டீன் குவாரண்டீன் வந்து நிறைவு பெற்றதுக்கு பிறகுதான் அங்கு சென்று வந்து மக்கள் அந்த பாண்டா பியர்ஸை காணக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சைனாவின் நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:55 அவை தங்களது பயணத்தை அந்த செங்டு அந்த ஒரு பிராந்தியத்திலிருந்து தொடங்கியிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களையும் கூட சைனாவின் ஸ்டேட் நியூஸ் ஏஜென்சி ஜிங்ஸுவா வந்து வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதுக்கு பிறகு ஒரு 16 விமான பயணத்தை செய்துதானாம் அவை இங்கு அட்லாண்டாவுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா சைனா இடையே அதிகரித்து வரக்கூடிய அந்த பதட்டங்களை கையாள்வதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கியமான பயணமும் கூட இப்போது நடைபெற்று நிறைவுற்றிருக்கின்றது. சைனீஸ் லீடர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு வந்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை அமெரிக்க அதிபரோடும் மற்றும் வெவ்வேறு டெக் லீடர்ஸ் மற்றும் பேங்க் லீடர்ஸோடும் கூட அவர் நிகழ்த்தியிருந்தார். அதற்கு பிறகுதான் இப்போது இந்த ஒரு பாண்டா பியர்ஸின் அரைவலும் கூட நிகழ்ந்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தைகள், அதாவது சைனீஸ் லீடருக்கும் அமெரிக்காவின் தலைவருக்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு ட்ரேட் ரூஸ் ஒன்றும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது 2 தலைவர்களினாலும். அதே நேரம் அதனோடு சேர்த்து

ஏஐ ஹாட்லைன், அதையும் கூட இரண்டு நாடுகளுக்கிடையில் ஏற்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தமும் உருவாக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நட்புறவின் ஒரு அடையாளமாகத்தான் சைனீஸ் லீடரின் அந்த ஒரு விஜயத்திற்கு பிறகு, ஒரு நாளைக்கு பிறகு இந்த பண்டபியஸ் அங்கு வந்து சேர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பண்டபியஸ் இரண்டும் இந்த அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு அவை பயணிப்பதற்கான தயார்படுத்தல்கள் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். மிக நீண்ட நேரம் வந்து விமான பயணத்தையும் அவை செய்ய வேண்டியதாக இருக்கும். எனவே அதற்காக எல்லாம் அவை தயார் செய்யப்பட்டு அதே நேரம் அந்த பயணங்களின் போது அவை சந்திக்கக்கூடிய மிக அதிகமான அந்த சத்தங்கள் அவற்றுக்கும் அவை பழக்கப்படுத்தப்பட்டிருந்தன என்பது தொடர்பான செய்திகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகுதான் அவை இப்போது அமெரிக்காவை வந்து சேர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுவதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அட்லாண்டா ஜூவை பொறுத்தளவில் அந்த ஜூ வந்து இதற்கு முன்பும் பல பண்டாஸை பராமரித்து வந்திருக்கின்றது. இதற்கு முன்பு என்று சொல்லி பார்த்தால் லுன் லுன் மற்றும் யாங் யாங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோடி, அது வந்து 2006 தொடக்கம் 2016 ஆண்டு வரைக்கும் அட்லாண்டா ஜூவில் பராமரிக்கப்பட்ட போது அவற்றுக்கு வந்து ஒரு 7 குட்டிகள் பிறந்திருந்தன என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு பின்பு இப்போது முதல் தடவையாக ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் அந்த ஜூ வந்து புதிய 2 பண்டாஸை வரவேற்றிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சரி, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் இந்த பண்டபியஸ் வந்து ஒரு கடனாகத்தான் வழங்கப்படுகின்றன என்று சொல்லி, அந்த கடனின் அடிப்படையில் ஒரு வருடத்திற்கு ஒரு பேர் ஆஃப் பண்டாஸுக்கு வந்து அமெரிக்கா ஒரு கிட்டத்தட்ட $1 மில்லியன் செலுத்தியாக வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த லோன் கோஸ்ட் தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த லோன் கோஸ்டோடு மட்டுமல்லாமல் அதுக்கு பிறகு அந்த காலப்பகுதி ஒப்பந்தத்தில் எட்டப்பட்டிருக்கின்ற அந்த காலம் நிறைவேற்றதுக்கு பிறகு அந்த பண்டபியஸ் வந்து சைனாவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்படுகின்றன. 10:29 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
6: 416-461-6401.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
8: ஸ்கார்பரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்கார்பரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

10:41 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமையின் காலை வேளையில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்றது கனடாவில் என்று சொல்லி பார்த்தால், பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கரையோரமாக மீண்டும் நேற்றிரவிலிருந்து இன்று திங்கட்கிழமை காலை வரைக்கும் 3 பூமி அதிர்வுகள் பதிவாக இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எர்த்குவேக்ஸுக்கு பிறகு எந்தவிதமான சேதங்களோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என்று சொல்லியும் ஒரு சந்தோஷமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. சுனாமி தொடர்பான எச்சரிக்கைகள் எதுவும் கூட வெளியிடப்படவில்லை என்று சொல்லியும் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கும் திங்கட்கிழமை அதிகாலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கரையோர பகுதிகளில் மணிக்கும் கடலோர பகுதியில் தான் இந்த 3 நிலநடுக்கங்கள் பதிவாகி இருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 3 பெரியதாக பதிவாகி இருக்கக்கூடிய அதிர்வை பொறுத்தளவில் அது வந்து மேக்னிடியூட் 5.4 ஆக அது பதிவாகி இருந்ததாம். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய போர்ட் ஹார்டி அதில் இருந்து ஒரு தென்மேற்காகத்தான் இந்த நிலநடுக்கம் பதிவாக இருந்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதிகபட்சமாக 5.4 மேக்னிடியூட் அளவில் அது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஏனைய 2 அதிர்வுகள் என்று சொல்லி பார்த்தால், ஒன்று வந்து 4.9 என்ற ஒரு மேக்னிடியூட்டில் பதிவாக இருந்தது, அடுத்தது 5.2 என்ற மேக்னிடியூட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கனடாவின் நேஷனல் வெதர் சர்வீஸும் இந்த தகவல்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. இந்த நில அதிர்வுகளினால் சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் யாருக்கும் காயங்களோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேதமடைந்தமை தொடர்பான தகவல்களோ இல்லை என்று சொல்லியும் அவர்களும் கூட உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட கனடாவிலே வந்து இந்த கோஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த பகுதி வந்து மிக மிக அதிகமாகவே பூமி அதிர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்த பகுதியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், அது வந்து ஒரு காஸ்கேடியா சப்டக்ஷன் ஜோன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியை உள்ளடக்கியதாக இருக்கின்றதா. அந்த சப்டக்ஷன் ஜோனுக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியின் டெக்டோனிக் பிளேட்ஸ் ஒன்றோடொன்று மோதுகின்ற போது இந்த அதிர்வுகள் உணரப்படுகின்றன என்பது தொடர்பான விளக்கங்களும் கூட இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதன் காரணமாகத்தான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பும் கூட 1-2 பூமி அதிர்வுகள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்ததையும் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. 2026 August 1 பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிலநடுக்க செயற்பாடாக இன்றைய நாளின் இந்த ஈவெண்ட் வந்து பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த முறையும் 3 அதிர்வுகள் பதிவாக இருந்தாலும் எந்த சேதமும் ஏற்படவில்லை அல்லது சுனாமி அச்சுறுத்தலும் வெளியிடப்படுவதற்கு அது காரணமாகவில்லை என்று கூறினாலும், பிரிட்டிஷ் கொலம்பியா இருப்பவர்களுக்கு அவசர கால தயார் நிலையில் அவர்கள் இருத்தலின் முக்கியத்துவத்தை தான் இந்த அதிர்வுகள் தொடர்பான தகவல்கள் வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகின்றது. கனடாவை பொறுத்தளவில் கனடாவில் இருக்கக்கூடிய அந்த பசிபிக் கோஸ்ட் தான் மோஸ்ட் எர்த்குவேக் ப்ரோன் ரீஜனாக காணப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. சீஸ்மாலஜிஸ்ட் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால், ஒவ்வொரு வருடமும் இந்த வெஸ்டர்ன் கனடா பகுதியில் 1000 அதிகமான பூமி அதிர்வுகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஒரு சில அதிர்வுகள் தான் நாங்கள் வெளியிலிருந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் சற்று அதிகமான பலமிக்க அதிர்வுகளாக பதிவாகின்றன, மற்றும் பலவற்றை நாங்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் 2.5 மேக்னிடியூட்டிலும் பார்க்க குறைவாக இருக்கக்கூடிய அதிர்வில் ஏற்படக்கூடிய மைனரான அந்த கேட்டகரியில் உள்ளடக்கப்படக்கூடிய பூமி அதிர்வுகள் வந்து மனிதர்களால் உணர்ந்து கொள்ளப்படுவதில்லை. 2.5-5.4 இடைப்பட்ட அந்த அதிர்வுகள் தான் அவை வந்து லைட் என்று சொல்லப்படக்கூடிய கேட்டகரிக்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றன. இவை தான் சிறிய அதிர்வுகளாக மனிதர்களால் உணரப்படுகின்றன. சில பொருட்களும் கூட அந்த அதிர்வுகளின் போது கீழே விழலாம் என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த நிலைதான் 5.5-6 இடைப்பட்ட மேக்னிடியூட் அளவில் பதிவாகக்கூடிய மாடரேட்டான அந்த அதிர்வுகள். இது வந்து சிறிய சேதங்களை ஏற்படுத்தலாம் என்று சொல்லியும் இங்கு கூறியிருக்கிறார்கள். அடுத்த நிலைதான் ஸ்ட்ராங்கான அதிர்வுகள். இது வந்து 6.1-6.9 இடைப்பட்டவை. அதிக சனத்தொகை மிக்க இடங்களில் வந்து பெரிய சேதங்களை இது ஏற்படுத்தலாம். மேஜரான அதிர்வுகள்
என்று சொல்லி பார்த்தால் 7.0 7.9 இடைப்பட்ட மேக்னிடியூடில் பதிவாகக்கூடியவை. இவை வந்து பெரிய கட்டிடங்கள் சேதமடையக்கூடிய ஆபத்தை விளைவிக்கின்றன. அதே நேரம் பெரிய பாலங்கள் போன்றவையும் கூட இடிந்து விழக்கூடிய சாத்தியத்தையும் அவை கொண்டு வருகின்றன. அடுத்ததுதான் கிரேட் என்று சொல்லப்படக்கூடிய கேட்டகரிக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற 8.0 பார்க்க அதிகமான மேக்னிடியூடில் பதிவாகக்கூடிய அதிர்வுகள். இந்த மாதிரியான அதிர்வுகள் ஏற்படுகின்ற போது அந்த பூமி அதற்கும் கூட ஒரு மையப்புள்ளி இருக்கும், எபிசென்டர். அந்த பகுதியை சுற்றி வசிக்கக்கூடிய சமூகங்களை முழுமையாகவே அழிக்கக்கூடியவையாக இவை ஏற்படுகின்றன என்று சொல்லியும் அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 10:46 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர், 416-726-4417.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் SN சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
9: பூவே பூவே பெண் பூவே,
8: எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

நேரம் சரியாக காலை 11 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் காலை ஒளிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமையின் காலை வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடகம் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சூரியவர்ஷம் இல்லாமல் முகில் நிறைந்திருக்கின்றது. இன்றைய காலை இப்பொழுதில் 16 போதிய வெப்பநிலை, 16 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். வெப்பநிலை உயர்வு இன்று 19 இருக்கும். 20 டிகிரி செல்சியஸை நாங்கள் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிற்பகல் வேளையில் கொஞ்சம் வெளிச்சம் வெட்டி பார்க்கலாம். ஒரு 2 மணிக்கு பிறகு முகில் கூட்டங்களிடையே தென்படக்கூடிய வெளிச்சம் இருக்கும் என்பதைத்தான் காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. எனவே வெளிச்சம் இல்லை என்று சொல்லி கவலைப்பட தேவையில்லை. பிற்பகல் வேளையில் கொஞ்சமாவது நாங்கள் சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம். என்று இரவு பொழுதில் 14 வெப்பநிலை, 14 நாங்கள் உணரப்போகின்றோம். 7:04 சூரியன் என்று அஸ்தமிக்கும். செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் மிகச்சிறந்த வெப்பநிலை உயர்வுடன் கூடிய வெளிச்சம் மிக்க நாளாகத்தான் இருக்கப் போகின்றது. புதனும் அதே மாதிரி தான். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 21-23 உணரப்படும். மெயில்தான் பகல் வேலை பிரதானமாக நிறைந்திருக்கும். புதன்கிழமை சூரிய வெளிச்சம் முகிலணைந்தும் 2 மணி இருக்கப் போகின்றன. 22 வெப்பநிலை, 25 வரைக்கும் நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர் கூறப்படுகின்றன. ஃபோல் சீசன் ஆரம்பமாக இருந்தாலும் அதிக அளவில் வெப்பநிலை குறையாத ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் தொடர்கின்றது. வியாழக்கிழமை அக்டோபரின் முதல் நாள் அன்றுதான் மழைக்கான வாய்ப்புகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன. காலையில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குமா, மதிய பொழுதிலிருந்து மழை தூறல் தொடங்கலாம். வெப்பநிலை சிறப்பாக உயர்ந்திருக்கும். 23 வரை வெப்பநிலை உயர்ந்து 27 டிகிரி செல்சியஸை வியாழக்கிழமையில் உணரப்போகின்றோம். வெள்ளி காலையிலும் கூட கொஞ்சம் மழை இருக்கலாம். அதன் பின்பு சூரிய வெளிச்சம் முகிலணைந்திருக்கும். 18 வெப்பநிலையாகவும் 19 டிகிரி செல்சியஸ் வெள்ளிக்கிழமையின் உடனடியாகவும் இருக்கப் போகின்றது. வருகின்ற வீக்கெண்ட் அக்டோபர் மாதத்தின் முதலாவது வார இறுதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சனிக்கிழமை வந்து வெப்பநிலை சற்று குறைந்து 17 இருக்கும். 17 உணரப்படும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழை தூரலும் இருக்கலாம், வெளிச்சமும் இருக்கும். 18 வெப்பநிலையாகவும் 20 டிகிரி செல்சியஸ் உடனடியாகவும் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். 11:02 நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.

0: 7:07 மீஸ்டெஃபம் மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை. உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கும் மேற்பட்ட நகைத்திரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ் மெஜஸ்டிக் மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30 ஸ்காப்ரோவில். 416-321-7555. சரி, இந்த பொழுதில் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டு யுஏஇயின் பிரசிடென்ட் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானை அங்கு சந்தித்திருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது கசிந்திருக்கின்றன வெளியில். ஏனென்றால் உத்தியோகபூர்வமாக 2 நாடுகளும் கூட அந்த விஜயம் தொடர்பான அல்லது அந்த சந்திப்பு தொடர்பான தகவல்கள் எதையும் கூட இன்னமும் வெளியிடவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கின்ற அந்த தாக்குதலின் நினைவு நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த 2023 அந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்க இருக்கின்றது என்பது தொடர்பாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் தலைவர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை எச்சரித்திருந்தார் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை இஸ்ரேலின் ஒரு செய்தி ஊடகம் ஒன்று வெளியிட்டிருந்தமை தொடர்பான ஒரு பேச்சுக்காகத்தான் இப்போது இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ரகசிய பயணம் ஒன்றை யுஏஇக்கு செய்திருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு காண முடிகின்றது. நேத்தன்யாகுவின் பயணம் குறித்து இப்போது தகவல்கள் கசிந்திருக்கின்றதா வெளியிலே. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த சந்திப்பு நீடித்திருக்கின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற இடத்தில் இருந்து கசிந்திருக்கக்கூடிய அந்த தகவல்களின் அடிப்படையில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் தலைவர் 2023 அக்டோபர் 7 தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பு பெஞ்சமின் நேத்தன்யாகுவை அது தொடர்பாக எச்சரித்தார் என்பது தொடர்பான செய்தியை மறுக்குமாறு பெஞ்சமின் நேத்தன்யாகு ஷேக் முகமது அவரிடம் கேட்டுக்கொண்டதாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ரகசிய சந்திப்பு தொடர்பாக என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். அக்டோபர் 7 இந்த சதர்ன் இஸ்ரேல் மீதுதான் இந்த பாலஸ்தீனிய போராளி குழுவாக இருக்கின்ற ஹமாஸ் வந்து தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்புதான் இந்த தாக்குதல் தொடர்பாக ஷேக் முகமது பெஞ்சமின் நேத்தன்யாகுவை எச்சரித்தார் என்று சொல்லி இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இஸ்ரேலிய செய்தித்தாளாக இருக்கக்கூடிய ஹாரெட்ஸ் வந்து ஒரு செய்தியையும் கூட வெளியிட்டிருந்தது. எனவே அந்த செய்தியைத்தான் இப்போது மறுக்க வேண்டும் என்று சொல்லி யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் தலைவரை இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கேட்டுக்கொள்வதற்கான ஒரு ரகசிய சந்திப்பைத்தான் அவர் நடத்தியிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஹாரிட்ஸ் செய்தி தாள் வந்து அந்த செய்தியை வெளியிட்டதை பெஞ்சமின் நேத்தன்யாகு வந்து மறுத்திருந்தார். அதே நேரம் அந்த பத்திரிகைக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுக்கப் போகின்றோம் என்று சொல்லியும் கூட இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே எச்சரித்திருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் இப்போதே இந்த சந்திப்பும் கூட நடைபெற்றிருக்கின்றது என்பதையும் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்த சந்திப்பு தொடர்பாக இந்த கருத்தையும் வெளியிடுவதற்கு மறுத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட 2 நாடுகளும் திறந்த மற்றும் நேரடியான தகவல் தொடர்புகளை பேணி வருகின்றது என்று சொல்லியும் ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்புடைய எல்லா உளவு தகவல்களையும் கூட இஸ்ரேலோடு பகிர்ந்து கொள்வதாகவும் கூட யுஏஇயின் ஃபாரின் மினிஸ்ட்ரி இப்போது இந்த விடயங்கள் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் பெஞ்சமின் நேத்தன்யாகுக்கும் ஷேக் முகமது அவருக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு சர்ச்சைக்குரிய சந்திப்பு நிகழ்ந்து பல மாதங்களுக்கு பிறகு இப்போதைய இந்த சந்திப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு மார்ச் 26 ஓமானோடு இருக்கின்ற ஒரு எல்லைப்பகுதியில் அபுதாபியில் இருக்கக்கூடிய ஓயாசிஸ் சிட்டி அங்கிருக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் இரண்டு தலைவர்களும் சந்தித்தார்கள் என்பது தொடர்பான செய்திகள் வந்து இந்த ஆண்டின் மே மாதத்தில் தான் வெளியிலே கசிந்திருந்தன. அதுவும் ஒரு ரகசிய சந்திப்பாக நடைபெற்றதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பிறகுதான் நேற்றைய இந்த ரகசிய பயணம் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களால் செய்யப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:12 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது.
1: கன்று முன்னாது களத்தினும் படாது.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
2: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித் ஆலப்ராஜு, ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 11:27. ஸ்பேஸ் எக்ஸ் அதன் ஸ்டார்ஷிப் ராக்கெட் வந்து இன்று வெற்றிகரமாக பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு காலை பொழுதிலே ஏவப்பட்டு இப்போது அது மீண்டும் பூமியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றமே தொடர்பான முக்கியமான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. டெக்சாஸிலிருந்து தான் இன்று காலை வேளை 7:58 அது ஏவப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களை காண முடிகின்றது. ஆனால் இந்த ஸ்டார்ஷிப் தொடர்பாக ஏற்கனவே திட்டமிட்டபடி அது வந்து பூமியை 6 முறை சுற்றி வராமலேயே இந்த திட்டத்தை தாங்கள் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப் போகின்றோம் என்று சொல்லி ஸ்பேஸ் எக்ஸ் குழு முடிவு செய்திருக்கின்றது. எனவே 9 மணி நேரம் நீடித்திருக்க வேண்டிய அதன் பயணம் வந்து இப்போது 3 மணி நேரத்திற்கு பிறகு நிறைவுக்கு வர இருக்கின்றது என்று சொல்லித்தான் இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. லைவ் ஸ்ட்ரீமிங்கையும் கூட நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். என்ன மாதிரி எந்தெந்த நேரத்தில் அது எப்படியான அந்த ஒரு திருப்பங்களை செய்கின்றது, எப்படி பயணிக்கின்றது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களையும் கூட தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பசிபிக் ஓஷனில் அது தனது 3 மணி நேர பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் பூமிக்கு திரும்ப இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. பூமியில் பூமிக்கான அந்த ஒரு ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் சர்வேயை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கக்கூடிய வகையில் தான் அந்த சேட்டலைட் கான்ஸ்டலேஷனில் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இன்னமும் புதிதான ஒரு 26 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்லிங் சேட்டலைட்ஸை இன்று இந்த ராக்கெட் லாஞ்சின் மூலமாக சேர்த்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. இந்த ஸ்டார்லிங் V3 சேட்டலைட்ஸ் இவை வந்து 26 சேட்டலைட்ஸை இன்றைய இந்த 14th டெஸ்ட் ஃபிளைட் ஆஃப் ஸ்டார்ஷிப் விண்வெளியின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது, பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போதைய நிலையில் என்று சொல்லி பார்த்தால் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11,000 ஆக்டிவ் சேட்டலைட்ஸை பூமியின் அந்த ஆர்பிட்டிலே நிலைநிறுத்தி அதன் மூலமாக பூமியின் பல இடங்களுக்குமான விரைவான இணைய சேவையும் கூட அது வழங்கி வருகின்றது. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் போட்டியாளராக இந்த துறையில் இருக்கக்கூடிய யூடெல்சாட் ஒன்வெப் அதன் சேட்டலைட்ஸின் எண்ணிக்கை என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 650 தானாம். எனவே அதிலும் பார்க்க மிக அதிகமாகவே ஒரு 11,000 ஆக்டிவ் சேட்டலைட்ஸை இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து இயக்கி வருகின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஸ்டார்ஷிப் வந்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ராக்கெட் என்பதையும் கூட தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சொல்லி வருவதையும் இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் லான்ச் வெஹிக்கிள் எவர் டெவலப்ட் என்று சொல்லித்தான் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஸ்டார்ஷிப் தொடர்பான ஒரு முக்கியமான தகவலையும் கூட வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இது படிப்படியாக தனது சேவைகளை விரிவுபடுத்தி பூமியின் சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஏனைய சேட்டலைட்ஸுக்கும் அல்லது நிலவு, செவ்வாய் கிரகம் அல்லது அதை தாண்டி மனிதர்கள் செல்லுகின்ற போது அவர்களுக்கான அந்த ஒரு பயண சேவையை வழங்குவதற்கும் அல்லது அவர்களுக்கான அந்த சரக்குகளை கொண்டு செல்வதற்கும் எதிர்காலத்தில் இந்த லான்ச் வெஹிக்கிள் பயன்படுத்தப்படும் என்பது தொடர்பான ஒரு நம்பிக்கையும் கூட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஏற்கனவே வெளியிட்டிருப்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மிக முக்கியமான ஒரு பயணத்தை இப்போது அது மீண்டும் பூமியை நோக்கி செய்து வரக்கூடிய தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றன. 11:31 இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: Amude tamile alagiya moliye enadoyire.
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
8: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
9: அது சரி.
8: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
9: என்னது?
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
11: அப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:44. எல்நினோ தொடர்பான முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வருடம் வந்து மிக மிக பலமான ஒரு எல்நினோ இவெண்டை தான் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்பது தொடர்பாக ஏற்கனவே பல தடவைகள் விஞ்ஞானிகளால் தொடர்ந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போது எல்நினோ வந்து அதன் வார்மஸ்ட் பாயிண்டை இந்த வருடத்தில் ஆஃபிஷியலி அடைந்திருக்கின்றது என்பது தொடர்பாக கூறப்படுகின்றது. 2015 இதற்கு முன்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதியுச்ச வெப்பநிலையை இப்போது இந்த எல்நினோ அந்த பேட்டர்ன் வந்து சமப்படுத்தியிருக்கின்றமை தொடர்பான தகவல்களை காண முடிகின்றது இன்றைய தினம். எனவே இந்த மாதிரியான அந்த வெதர் சிஸ்டத்தில் அது வெதர் சிஸ்டம் வந்து மிக மிக அதிகமாகவே குளோபல் அண்ட் ரீஜனல் வெதர் பேட்டர்ன்ஸில் அதிக தாக்கத்தை எதிர்வரும் மாதத்தில் கொண்டு வர இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எக்வட்டோரியல் பசிபிக் பகுதியில் ஒரு நினோ 3.4 ரீஜன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை அளவீடுகளின் அடிப்படையில் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ் வந்து இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட சாதனைகளை தாண்டி இருக்கின்றது என்று சொல்லித்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த முறை நாங்கள் சந்திக்கக்கூடிய இந்த எல்நினோ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் எவர் அப்சர்வ்ட் என்று சொல்லித்தான் இப்போது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் நாங்கள் கவனித்த அந்த எல்நினோவிலேயே மிக மிக வலிமையான ஒரு எல்நினோவை தான் நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. என்னோவே என்ன சொல்லுகின்றதுன்னு சொன்னால் அது வந்து இந்த பசிபிக் ஓஷன் பகுதியில் இந்த என்சோ பேட்டர்ன்ஸை அவதானிக்கக்கூடிய பகுதியில் செப்டம்பர் 25 +29.822 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை பதிவு செய்திருக்கின்றதாம். இதற்கு முன்பு என்று சொல்லி பார்த்தால் 2015 November 17 தான் இதே +29.82 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை என்ஓஏ பதிவு செய்திருந்தது. எனவே அப்போது November 17 வந்திருக்கக்கூடிய அந்த சாதனை வெப்பநிலை அளவு இப்போது செப்டம்பர் 25 எட்டப்பட்டிருக்கின்றமைதான் இது மிக பலமான ஒரு வலிமையான எல்நினோவாக இருக்கப் போகின்றது என்பது தொடர்பாக எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஒரு வெப்பநிலை 2 முன்பே எட்டப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு இப்போது இந்த முக்கியமான செய்திகளாகவும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்போதைய கணிப்புகளின் அடிப்படையில் பார்த்தால் இந்த எல்நினோ வந்து நாங்கள் சந்திக்க தொடங்கியிருக்கின்ற இந்த இலையுதிர் காலத்தின் பிற்பகுதியிலும் எதிர்வரும் குளிர்காலத்தின் முற்பகுதியிலும் மிக அதிகமான உச்சத்தை அடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வெதர் பேட்டர்ன்ஸ் வந்து மாறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் இப்போதே இந்த எல்நினோவின் தாக்கம் இன்னமும் அதிகமாகவே அந்த பேட்டர்னை மாற்றலாம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு முக்கியமான செய்திகளையும் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள். அதே நேரம் இப்போதே இந்த எல்நினோ நிகழ்வினால் உருவாகி இருக்கக்கூடிய முன்னப்போதும் இல்லாத அந்த கடல் வெப்ப அலை பசிபிக் சூறாவளிகளுக்கு இன்னும் அதிகம் வாய்ப்பை கொண்டு வரும் என்பதை விஞ்ஞானிகள் எதிர்பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியில் ஹீட், ஃப்ளட்டிங் மற்றும் ட்ரவுட் பேட்டர்ன்ஸை அது கொண்டு வரும் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். வெப்பம், அதிக வெப்பம், வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி போன்ற நிலைகளுக்கும் அது பங்களிக்கலாம் என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த எதிர்வு கூறல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். 11:48 இருக்கின்றது. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

11:52 நேற்று இன்று நாளைய நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். வெளியில் முகில் கூட்டங்கள் தான் நிறைந்திருக்கின்றது. இப்போதும் 17 வெப்பநிலை, 17 உணர்கின்றோம். இன்று வெப்பநிலை உயர்வு 19 இருக்கும். 20 நாங்கள் கூடிய உடனே கொண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரவில் 14 வெப்பநிலையும் உடல்நிலையும் இருக்கும். பிற்பகல் வேளையில் முகில் கூட்டங்களிடையே தென்படக்கூடிய குறைந்த வெளிச்சத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 7:04 சூரியன் அஸ்தமிக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட பகிர்ந்து கொண்டு இதுவரை நேரமும் திங்கட்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேகன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் திங்கட்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடைய இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கு ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. டொரண்டோக்குள்ள வழியிலெல்லாம் என்னென்னலாம் விடயங்கள், முக்கியமான விடயங்கள் இடம்பெறுகின்றன, இடம்பெற்றன அப்படின்னு சொல்லி இடம்பெற போகிறேன்னு சொல்லி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கின்ற நேரமாக இருக்கப் போகிறது. நீங்களும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ASTFM.CA காத்திருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் கூடாக பிரதியமாக தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று யூடியூபிலும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இருக்கின்றது. வெளியே நாங்கள் வெப்பநிலையையும் பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் சிறந்த காலநிலை தான், கடந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் வோமாக இருக்க போகிறது. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 டிகிரியாக இருக்கின்றது. இன்று 20 டிகிரி அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளை 21 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒப்பீட்டளவில் கொஞ்சம் 20களுக்கு மேலான வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. எரிபொருள் விலையிலே எந்த மாற்றமும் இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை, அப்டேட் வரவில்லை. வரும்போது உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கின்றோம். 12:03

12:08 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ என்னென்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட்டீஸுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். அவங்களுக்கு என்ன என்னடா இப்போ வாக்களிக்கிற வயதெல்லாம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. இது வித்தியாசமான ஒரு விஷயம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னும் சொல்லலாம். 5 பேர் போட்டிடுறாங்களா, அந்த 5 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், பேஸ்வுட், பேப்பர் பேர்ச், ரெட் ஓக், சுகர் மேப்பிள், ஒயிட் பாயிண்ட். இந்த 5 கேண்டிடேட்ஸ் தான் இருக்கிறாங்க. இவங்களை தான் இவங்களில் யார் 2027 அதாவது வருகின்ற ஆண்டு டொரண்டோவினுடைய ட்ரீயாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறது தான் இந்த குட்டீஸுக்கான வேலையாக இருக்க போகுது. 10-11 இந்த 2 நாட்களும் அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு வார இறுதியில் தான் கிட்ஸ் வாட் இடம்பெற போகின்றது. ஆகவே டொரண்டோனியன்ஸ், நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை வந்து இதற்கு வாக்களிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிட்டி கூறியிருக்கிறது. Toronto.ca போனீங்கன்னு சொன்னால் அது தொடர்பான விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த 5 வகையான இந்த மரங்களையும் வந்து எது டொரண்டோவினுடைய 2027 ட்ரீ ஆஃப் த இயராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறது சிட்டி என்னென்னு சொன்னால், எப்போவுமே வந்து இப்போ உடனெல்லாம் பல விஷயங்களை பார்க்கும்போது எங்களை குட்டஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி போகக்கூடாது. அப்படி இனியிலண்ட கட்டத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது எந்தவித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் அழைக்க முடியும் 211 அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது. டொரண்டோ கம்யூனிட்டி கிரைசஸ் சர்வீஸ் இதற்கு வந்து உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எந்தவித தயக்கமும் தேவையில்லை. இன் பர்சனாகவோ அல்லது வந்து ஓவர் த ஃபோனோ எப்படியும் உங்களுக்கு அவர்கள் 24/7 வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் உங்களுக்கான உதவி தயாராக இருக்கும். ஒரு இலவசமான ஒரு சர்வே தான் இது. அதே போன்று உங்களுடைய தகவல்கள் எல்லாம் கன்ஃபிடென்ஷியல் அதாவது ரகசியம் பேணப்படும். ஹெல்த் சப்போர்ட் இருக்கும் டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. 211 நீங்கள் அழைப்பதன் மூலம் நீங்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் எனி டைம் இலவசமாக அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 12:11

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:23 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்ட் அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், COVID-19 மற்றும் ஃப்ளூ வேக்சின்ஸ் வந்து இப்போது அவைலபிளாக இருக்கின்றதாம். இன்று தொடக்கம் ஆண்டாரியோவிலே இந்த சீசனுக்கான இந்த ஃப்ளூ வேக்சின் மற்றும் COVID-19 வேக்சின் போன்றவை இன்று தொடக்கம் சில ஹை ரிஸ்க் அண்ட் ப்ரையாரிட்டி குரூப்ஸுக்கு வந்து அவைலபிளாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாகாணத்தினுடைய ஃபால் இம்யூனிசேஷன் ப்ரோக்ராம் ஊடாக இது வழங்கப்படுகின்றது. அதேபோன்று RSV இம்யூனிசேஷனை பொறுத்தளவிலே RSV அந்த நோய்க்கான, அந்த சுவாச நோய்க்கான அந்த வேக்சின் வந்து எலிஜிபிளாக இருக்க போகிறது விரைவில் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே வேளையிலே ஏனைய ஆண்டாரியோ வாசிகள் இந்த வேக்சின்ஸை வந்து நீங்கள் அக்டோபர் 26 பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும், எங்கெங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் ஃபார்மசிஸ், பப்ளிக் ஹெல்த் யூனிட்ஸ், அதேபோன்று சில டாக்டர்ஸ் ஆஃபீஸ், நர்ஸ் ஆஃபீஸஸ் போன்றவற்றில் நீங்கள் இவற்றை பெற்றுக்கொள்ளலாம். இது சாதாரணமான ஒன்டாரியோ வாசிகள் வந்து அக்டோபர் 26 பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்றிலிருந்து ஹைரிஸ்க் அதேபோன்று ப்ரையாரிட்டி குரூப்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹைரிஸ்க் அண்ட் ப்ரையாரிட்டி குரூப்ஸ் யார் அப்படி என்று சொன்னால், ஹாஸ்பிட்டலைஸ்ட் பேஷண்ட்ஸ், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகள், அதேபோன்று வைத்தியசாலை ஸ்டாஃப், அதே வேளையில் ரெசிடென்ட்ஸ், இந்த லாங் டேர்ம் கேரில் இருப்பவர்கள், அதே போன்று அங்கே வேலை செய்பவர்கள், ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸில் இருப்பவர்கள் இப்படி என்று சொல்லி அவர்களும் இந்த வேக்சின்ஸை வந்து இன்று தொடக்கம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று 65 அதற்கு மேற்பட்ட வயதா உள்ளவர் பெரியவர்களும் வந்து இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த RSV ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் ஊடாக 60-74 வயது வரையிலானவர்கள் அவர்களும் இந்த RSV வேக்சினை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நியூ போர்ன்ஸ், 8 வரையிலானவர்கள், அடுத்தது வந்து 24 வரையிலான குழந்தைகள், அவர்கள் இந்த RSV இம்யூனிசேஷனை வந்து அக்டோபர் 1 பெற்றுக்கொள்ளலாம். ப்ரெக்னன்ட் கர்ப்பிணி பெண்கள் வந்து உங்களுடைய அப்ஸ்டட்ரீஷியன் ஊடாக நீங்கள் இது தொடர்பாக ஆராய்ந்து அதற்கு பின்னர் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது மிட்வைஃப் ஊடாக, அல்லது வந்து உங்களுடைய பிரைமரி கேர் ப்ரொவைடர் ஊடாக அவர்களோடு ஆலோசித்து இதை பெற்றுக்கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி வேக்சின்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் கடுமையான நோய்கள் உங்களை தாக்காமல், ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி மாகாணம் தெரிவித்திருக்கின்றது. ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டியை வந்து கட்டியெழுப்புவதற்கு இந்த வேக்சின்ஸை வந்து நீங்கள் ஒழுங்காக போட்டுக்கொள்வது பாதுகாப்பானது என்பதையும் அது ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. 12:26 வாட்ஸ்அப் ட்ரெண்ட் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் முன்னணி மளிகை கடை நிறுவனங்கள் கடைபிடிக்கும் குறைந்தபட்ச விளம்பர விலை விதிகள் குறித்து கனேடிய போட்டி பணியகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் விநியோகஸ்தர்களும் சில்லறை விற்பனையாளர்களும் செயற்கையாக பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துகின்றார்களா என்பது கண்டறியப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லூரில் திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசுக் கட்சி இருப்பதாக பரவி வரும் தகவல்களை அக்கட்சி மறுத்துள்ளது. தங்கள் கட்சியின் கோரிக்கையின் பேரிலோ அல்லது தூண்டுதலின் பேரிலோ இந்த சிலை அகற்றப்படவில்லை என்றும் இச்சம்பவத்திற்கும் தமிழரசுக் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லையென்றும் அக்கட்சியின் தலைவரும் வட மாகாண சபை அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இதேவேளை சிலையை இரவோடிரவாக அகற்றியதன் மூலம் இலங்கை அரசாங்கம் தனது கோர முகத்தை மீண்டும் காட்டியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ் தலைவர்கள், தமிழ் மக்களின் வரலாற்று நினைவேந்தல் உரிமைகளை முடக்கும் அடக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 2021 முதல் 2026 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற அரசு உத்தரவிட்டுள்ளது. மக்கள் நலன் மற்றும் சமூக அமைதியை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் குற்றத்தடுப்பு மாநாட்டில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் நிகழ்த்தப்படும் டிஜிட்டல் குற்றங்களை எதிர்கொள்ள புதிய உலகளாவிய வழிகாட்டுதல் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் நாடுகளுக்கிடையே தகவல் பகிர்வை அதிகரிப்பதன் மூலமே எல்லை கடந்த இணைய குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் என மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களேனா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆனோ லேண்ட்லார்டுக்கு, அப்போ தான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களானா N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்னுட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. Thank you.
2: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம்
5: FM 102.7
4: East FM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: எல்லாத்தையும் பார்த்துக் கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசென்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426 416-788-2426.
3: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
4: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

12:48 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, ஆண்டாரியோனுடைய ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜான்ஸ் அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றார், இன்றைக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் ஒன்றினை வந்து தான் ஏனைய நாடு முழுவதிலும் இருக்கின்ற ஹெல்த் மினிஸ்டர்ஸோடு செய்ய இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். என்ன விஷயம் என்று சொன்னால், ஃபெடரல் ஃபண்டிங் தொடர்பான ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்காகத்தான் இது இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், மாகாணங்கள் மற்றும் டெரிட்டரிஸ் போன்றவற்றுக்கான இந்த ஹெல்த் கேரில் தங்களுடைய நிதியுதவி தொடர்பாக மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஃபண்டிங் கட்டொன்றினை வந்து செய்ய இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றதாம். 2027 மார்ச்சுக்கு பின்னர் ஒரு பகுதியும், அதே போன்று 2028 மார்ச்சுக்கு பின்னர் இன்னும் ஒரு நிதியுதவியும் வந்து குறைக்கப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதாம். இதன் காரணமாகத்தான் இது வந்து பட்ஜெட்டில் கூறப்பட்டிருக்கின்றதாம். அது தொடர்பான ஒரு மீட்டிங்காகத்தான் இது அமைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இவர் கூறியிருக்கின்றார். உண்மையில் இந்த 2028 வரையிலான காலப்பகுதியிலே ஒரு 5%, அதற்கு பின்னர் 3% இந்த பணத்தவி என்பது உயர்வடையும் அப்படி என்று சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுகிறதாம். ஆனால் இந்த கட்டிங் என்பது வந்து தங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்றதன் அடிப்படையிலே தான் இப்படி எல்லா நாடு முழுவதிலும் இருக்கிற எல்லா ஹெல்த் மினிஸ்டர்ஸும் வந்து இந்த மீட்டிங்கை வந்து அவசரமாக செய்கின்றார்கள் அப்படி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையிலே இந்த மாகாணங்கள் டெரிட்டரிஸ் போன்றவற்றினுடைய ஹெல்த் மினிஸ்டர்ஸ் வந்து கூட இருக்கின்றார்கள். இதை எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கையில், இந்த ஃபால் சீசனில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பட்ஜெட் வந்து வெளியிடப்பட இருக்கின்றது, அதற்கு இடையில தான் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:50 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி திருமணம் தொடர்பான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, அது என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து முடிந்திருங்கள்.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity இல் சர்வீஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589358999.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது வெளிய வெப்பநிலை 19 டிகிரியாக இருக்கின்றது. 20 இன்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. அதேபோன்று நாளைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் 21 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் 20களுக்கு மேலான வெப்பநிலையை தான் நாங்கள் பெற இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் குறிக்கொள்ளலாம். எரிபொருள் விலை தொடர்பாக எந்த விடயமும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. நேற்றிலிருந்து இன்றைக்கு வந்து 1-7% குறைவடைந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை என்ன நடைபெறும் என்று சொல்லி இதுவரைக்கும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஆப் ஸ்டோர்ஸில் அல்லது வந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதன் மூலம் கூட அங்கேயும் நீங்கள் இலகுவாக ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதியும் இருக்கின்றது. பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஏஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

1:06 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் செப்டம்பர் 30 தொடக்கம் அக்டோபர் 4 வரை. உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். 4 கிராமிற்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்காப்ரோ, 416-321-7555. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், நாங்கள் சொல்லியிருந்தோம் திருமணம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி, அதை பார்க்கறதுக்கு இடையில இன்னொரு செய்தியும் நாங்கள் பார்க்கலாம். இதுவும் ஒரு பாசிட்டிவான செய்தி. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு புதிய தரவு வெளியிடப்பட்டிருக்கிறதாம். இதில் வந்து குறிப்பாக பீல் ரீஜனல் போலீஸார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். பீல் பிராந்தியத்திலே வந்து இந்த களவாடப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு இதே காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையிலே வந்து 10% குறைவடைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதாவது 2026 முதல் பாதியிலே பார்க்கையில், 2025 ஒப்பிடுகையில் தான் இந்த 10% குறைவாம். கடந்த ஆண்டு இதே 6 மாத காலத்தை பார்க்கும்போது 3089 வாகனங்கள் வந்து திருடப்பட்டிருந்திருக்கின்றன. ஆனால் இந்த ஆண்டு பார்க்கையில் January 1-June 30 வரை பார்க்கையிலே 2790 வாகனங்கள் திருடப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லித்தான் இந்த விடயத்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த வாகன திருட்டுகள் தொடர்பாக பல புதிய தரவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனவாம். இதில் குறிப்பாக ஒன்டாரியோ அரசாங்கம் வந்து இந்த ப்ரிவென்ஷன், அதாவது ஆட்டோ தெஃப்ட் அந்த கிராண்டுக்காக வந்து தாங்கள் மேலதிகமாக $6 million ஒதுக்க இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றதாம். ப்ரிவென்டிங் ஆட்டோ தெஃப்ட்ஸ் பட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராண்ட் ப்ரோக்ராம் ஊடாக இந்த $6 million வந்து ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் இருக்கின்ற 22 போலீஸ் ப்ரொஜெக்ட்ஸுக்கு வந்து செல்ல இருக்கின்றது. அதில் பீல் ரீஜனும் ஒன்று. பீல் ரீஜனை பொறுத்தளவில் அவங்க $3 லட்சம் புதிய ஃபண்டிங்காக பெற இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, 2023 வந்து 30,134 வாகனங்கள் ஒரு ரெக்கார்டு ஹையாக வந்து பதிவாகியிருந்தன திருட்டு போனதாக. அதற்கு பின்னர் உடனடியாக அரசாங்கங்கள் எல்லாம் இணைந்து எடுத்த ஒரு முயற்சியின் விளைவாகத்தான் இப்போது ஒப்பீட்டளவிலே இந்த வாகன திருட்டுகள் வந்து குறைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2025 பார்க்கையில் ஆன்டாரியோவிலே 19,319 வாகனங்கள் தான் திருடப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி எக்யூட்டி அசோசியேஷனுடைய ஒரு டாட்டா சொல்லியிருக்கின்றது. அதே போன்று இது தொடர்பாக இந்த ஆன்டாரியோ சாலிசிட்டர் ஜெனரல் மைக்கேல் கர்ஸ்ன் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸை வந்து தாங்கள் இல்லாமல் செய்வதற்கும், இந்த திட்டமிட்டு செய்கின்ற குற்ற செயல்களை கலைப்பதற்கும், மாகாணத்தை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும் தொடர்ச்சியாக நாங்கள் உதவுவோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். இந்த ஃபண்டிங் வந்து அதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும், அதே போன்று எங்களுடைய சமூகங்களை வந்து நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும், இந்த குற்ற செயல்கள் புரிபவர்களை வந்து அந்த நெட்வொர்க்கை வந்து கலைப்பதற்கும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். 1:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,990 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4162. சம் கண்டிஷன் அப்ளை. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
7: அமுதே தமிழே, அழகிய
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
11: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:23 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, பார்க்கலாம். இப்போது வந்து அந்த திருமண செலவுகள் வந்து அதிகரித்து காணப்படுகின்றன. அதனால் எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படிடா முடியும்னு நிறைய பேர் கூட யோசிச்சுட்டு இருக்கலாம், எங்களுக்கு உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. சரி, அப்படியானவர்களுக்கு தான் நிபுணர்கள் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு அளவுக்கு எப்படி இந்த

நினைச்சிருந்தோம். ஆனா உண்மையிலே வந்து திருமணம் நடைபெற்ற போது அது எல்லாமே வந்து மாறிவிட்டது. நாங்கள் நினைச்சது ஒரு பக்கம், நடந்தது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். தங்களுடைய ஒரிஜினல் பட்ஜெட் வந்து அதோ ஒரு பக்கத்துக்கு போயிட்டது. ஏன் அப்படி என்று சொன்னால், ஏற்கனவே இந்த ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் இது அமைந்திருந்தது. முக்கியமான பிள்ளையார் சொல்லி போகிற என்ன விஷயம்னு சொன்னால், இந்த கேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். கேஸ் ப்ரைஸ் கூடினா அதை வச்சு ஒவ்வொரு விஷயமும் அப்படியே கூடி வரும்னு சொல்லி தெரியும். என்னென்னு சொன்னால், உணவுகளுக்கான பொருட்களுக்கான விற்பனையை, அதாவது விலைகள் எல்லாம் அதிகரிக்கும். ஒரு வர்த்தக பதட்டங்கள் போன்றவையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றன. அதே வழியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு இப்படின்னு பல செலவுகள் இருக்கும். இப்படி எல்லாம் வந்து தாறுமாறாக அதிகரித்து சென்றதால் எங்களுடைய அந்த பட்ஜெட்டை வந்து கீப் பண்ண முடியல. அதோ ஒரு பக்கத்தில் இருக்க 25,000 டாலர்ஸ், உண்மையில் வந்து நாங்கள் ஒரு 40,000 டாலர்ஸை வந்து செலவழிக்க வேண்டி வந்தது. இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வீட்டில் தான் திருமணத்தை செய்திருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி ஒரு சின்ன ஒரு வீட்டிலேயே நடைபெற்ற ஒரு திருமணத்துக்கு வந்து இவ்வளவு செலவழிக்க வேண்டி வரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எங்களை மீறி இந்த விடயம் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லித்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதில் தான் அந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்து இது இப்படி வந்து அதிகரித்து செல்கின்றது. அதிலும் குறிப்பாக வந்து இந்த திருமணத்துக்கான பொருட்களை வாங்குறது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள், அதிலும் கோடை காலத்தில் வந்து இது அதிகரித்து சென்றது அப்படின்னு சொல்லியும், அதே போன்று இந்த பெரிய ஆடம்பரங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட இந்த திருமணங்கள் நடைபெறுவதற்கான இடங்களை வந்து தாங்க சூஸ் பண்ணுறதுலையோ, அல்லது வந்து எவ்வாறு இந்த செலவினங்களை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரி அந்த லொக்கேஷனை வந்து மாற்றலாமா, அல்லது வந்து உணவிட வந்து தரத்தை மாற்றிக்கொள்ளலாமா, அல்லது வந்து விருந்தினர்கள எண்ணிக்கையை குறைக்கிறதா, எங்கே நாங்கள் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உண்மையில் தரத்தை குறைப்பதை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. சரி, அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த விருந்தினர்கள எண்ணிக்கை உண்மையில் வந்து எல்லாருக்கும் நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு தங்களுக்கு இந்த திருமணத்தை நடத்துவதற்குத்தான் ஆசையாக இருக்கும். ஆனால் உண்மையில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது வந்து இப்போது இருக்கின்ற நிலையில் முடிவதில்லை. இதனால் விரும்பியோ விரும்பாமலோ தாங்கள் ஒரு மிக முக்கியமானவர்களை மாத்திரம்தான் அழைக்க வேண்டி இருக்கின்றது தங்களுடைய இந்த திருமண விழாக்களுக்கு. இப்படி ஒரு இந்த எண்ணிக்கையை வந்து குறைப்பதன் மூலம்தான் தங்களால் ஒரு அளவிற்கு வந்து இந்த செலவினங்களை வந்து கட்டுப்படியாக வைத்துக்கொள்ள முடிகின்றது அப்படின்னு சொல்லித்தான் இப்போது இந்த விடயம் அவதானிக்கப்பட்டிருக்கிறதாம். அநேகமான கப்பல்ஸ் வந்து இதைத்தான் கண்டுபிடிக்கின்றார்கள் என்று சொல்லி இதை ஆராய்ந்து பார்த்த நிபுணர்கள் வந்து கூறியிருக்கின்றார்கள். உணவகங்களில் போனால் உணவு விலை அதிகம். அதே போன்று கடந்த காலங்களோட ஒப்பிட்டு பார்க்கையிலே வந்து 6% அதிகரித்திருக்கின்றதாம் 2 வருஷத்தில் ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்கப்படுற உணவு பொருட்களின் விலை. அதே போன்று ஆல்கஹால்ஸ் என்று சொல்லி பார்க்கையில் 3.3% அதிகரித்திருந்ததாம். இப்படி ஏராளமாக உயர்வடைந்திருக்கின்றன. எரிபொருள் விலை, இந்த பொருட்களை வந்து கேரி பண்ணுறதுக்கான சர்வீஸ் சார்ஜ், இப்படி பல விடயங்கள் இருப்பதன் அடிப்படையிலே தான் இந்த செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கு தங்களுடைய அந்த விசிட்டர்ஸிடம் வந்து எண்ணிக்கையை தான் குறைக்கின்றார்கள். இதோ ஒரு பக்கம் இருக்க இது செலவு திருமணத்தை ஏற்பாடு செய்கிறவங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போகின்ற விருந்தினர்களுக்கும் செலவிருக்கின்றது. சிலர் வந்து பயணித்து வர வேண்டியிருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு அதிகரித்திருக்கின்றது, தங்க வேண்டியிருக்கும் வெளி ஊர்களிலிருந்து வரும்போது அந்த செலவு, இனி வந்து அன்பளிப்பு, இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. இப்படி ரெண்டு பக்கம் வந்து இந்த செலவினங்கள் இருந்தாலும் எப்படி இந்த திருமணத்துக்கான செலவினத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், விருந்தினர் எண்ணிக்கை குறைப்பதன் மூலம் தான் ஓரளவுக்கு வந்து தங்களால் இதை கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு தான் கூறியிருக்கின்றார்கள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோ மாநிலத்தில் அதிகரித்து வந்த வாகன திருட்டுகளை தடுக்கும் நடவடிக்கைகளில் பலன் கிடைத்து வரும் நிலையில் இப்போராட்டத்தை தீவிரப்படுத்த மாகாண அரசு மேலும் $6 மில்லியன் நிதியை ஒதுக்கியுள்ளது. காவல்துறையினருக்கான சிறப்பு பயிற்சிகள், நவீன கண்காணிப்பு சாதனங்கள் மற்றும் GPS கண்காணிப்பு அமைப்புகளுக்காக இந்நிதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டின் முதல் பாதியில் வாகன திருட்டுகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கையில் 2019 ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் 15 பேர் குற்றவாளிகளாக கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற திரிப்புடத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 23,000 மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை கொண்ட இந்த வழக்கில் 15 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதுடன் 9 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினரிடம் வழங்கப்பட வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் உரையாற்றிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் வலியுறுத்தியுள்ளார். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க பிராந்தியங்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க இது அவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள உலகின் மிகப்பெரிய ஸ்டார்ஷிப் விண்கலம் முதல் முறையாக வெற்றிகரமாக பூமிக்கு மேலுள்ள விண்வெளி சுற்றுப்பாதையை அடைந்துள்ளது. டெக்சாஸிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த விண்கலம் 26 ஸ்டெர்லிங் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிலைநிறுத்தியது. விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லாக அமைந்த இந்த பயணம் தொழில்நுட்ப காரணங்களால் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே இந்த சோதனை பயணம் நிறைவு செய்யப்பட்டதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சன், ஆலம் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம் 4378607002 4378607002.
6: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
7: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி, இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

1:46 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் ஆப்பலோ யோக் சினிமாவில் மீசிய முறுக்கு டூ மண்டாடி டோரத்தி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, எலெக்ஷன் வர இருக்கின்றது. இது தொடர்பான வாக்குறுதிகளும் வந்து கேண்டிடேட்ஸினால் அறிவிக்கப்பட்டு வருவதும் தெரிந்த விஷயம். சரி, இந்த நேரத்திலே வந்து டொரண்டோவினுடைய மேயரல் கேண்டிடேட்டான பிராட் பிராட்ஃபோர்ட் அவர்கள் இப்போது கவுன்சிலராக இருக்கின்றார். இவரும் மேயருக்கான போட்டியிலே வந்து தன்னை இந்த ஆண்டு இணைத்திருக்கின்றார். சரி, இந்த நேரத்திலே வந்து ஏராளமான செயற்திட்டங்கள் எல்லாம் இவர்களால் கூறப்பட்டு வருகின்றது. இன்றைக்கு இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கையிலே, மக்களுக்கான ரெசிடென்ஷியல் வாட்டர் பில்ஸை வந்து நான் குறைக்க இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். தான் மேயராக தெரிவு செய்யப்பட்டால் இந்த வாட்டர் பில்லை வந்து தான் குறைக்கப் போகிறேன். இதன் மூலம் குடியிருப்பாளர்கள் ஒரு ஆண்டுக்கு $300 வரை சேமித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார். இன்றைக்கு தான் ஒரு நியூஸ் கான்ஃபரன்ஸ் திங்கட்கிழமை ஸ்காபரூவில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் தான் இவர் கூறியிருக்கின்றார். உங்களுடைய வாட்டர் பில்லின் 25% நான் குறைப்பதன் மூலம் இதை சாத்தியமாக்குவேன் அப்படின்றும் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், நாங்கள் இப்போது கட்டி கொண்டிருக்கின்ற இந்த வாட்டர் பில்லிலே பார்க்கையில் 67% வந்து உண்மையில் நீங்கள் பயன்படுத்திய நீருக்கு செல்வதில்லை, இது வந்து ஒரு ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்குத்தான் செல்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். உண்மையில் வந்து ஓவர் கலெக்டிங்காகத்தான் இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவையில்லாத அளவுக்கு மேலதிகமாகத்தான் செலுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், மேலதிகமாக டாக்ஸ் செலுத்துகின்ற ஓவர் பில்லிங் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு காலம் நாங்கள் இப்படி செய்தது போதும், ஆனால் நான் வந்தேன் என்று சொன்னால் மேயராக உங்களுக்கு அந்த கட்டணங்களை வந்து குறைக்கப் போகின்றேன், 25% வரையில் குறைக்க இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். ஏற்கனவே இந்த மோட்கேஜ் ஃப்ரீஸ் போன்ற மோட்கேஜ் எல்லாம் மன்னிக்கவும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அந்த ஃப்ரீஸை வந்து தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியும் கூறியிருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 1:48 மேடம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட் கெனடிய நெல்ஸ்மியர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598
2: குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபிக்கு விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை 416-649-6388
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184 சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
2: 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 647-302-5748 647-302-5748 camsonics.com

இரண்டு மணி ஒரு நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அவங்களோட இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி அதனோட நிகழ்ச்சிகளை கேட்டுமாலாம். அல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுமாலாம் முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியே நாங்கள் காலநிலையை பார்க்கலாம். இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தால் 20 இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் இப்போது எட்டியிருக்கின்றோம். 5 வரைக்கும் இந்த அதிகூடிய வெப்பநிலை இருக்கப்போகிறது 20°C. நாளைக்கு 21 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப்போகின்றது. இனி கிளவுடியான பொழுதுகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை. அதேபோன்று இப்போதுதான் அப்டேட் வந்திருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 2 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

2:06 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே வாட்டர் மெயின், அதாவது இந்த நீர் குழாய்களை வந்து மாற்றீடு செய்வதற்கான பணிகள் டொரண்டோவின் ஒரு பகுதியில் ஆரம்பமாக இருக்கின்றனவாம். இதன் காரணமாக இது வருகின்ற ஸ்ப்ரிங் சீசன் வரையில் ஒரு பகுதி வந்து மூடப்பட்டிருக்கும் அல்லது வந்து வீதி வந்து குறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. யூனிவர்சிட்டி அவென்யூவில் தான் இந்த வாட்டர் மெயின் குழாய்களை வந்து மாற்றுவதற்கான பணிகள் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றனவாம். ஏற்கனவே இது ஆரம்பிக்கப்பட வேண்டியது, ஆனால் தாமதமாகி இப்போது இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கின்றது. இதிலே யூனிவர்சிட்டி அவென்யூனுடைய கிழக்கு பகுதியிலிருந்து காலேஜ் வரையிலான, அதாவது காலேஜில் இருந்து ஆமரி லேன் வரையிலான அந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த வாட்டர்மெயின் குழாய்கள் தான் மாற்றப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் பயணம் செய்பவர்கள் இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். இந்த திருத்த வேலைகள் வந்து வருகின்ற ஸ்ப்ரிங் சீசன் வரையில் இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுகின்றதான். 2:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே சிட்டி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கின்றீர்கள், உங்களுடைய பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் வலுவானதாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க என்று சொன்னால், இலவசமான ட்ரேட் டியோ ஃப்ரீ வெபினார் வந்து நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே இது நடத்தப்பட்டு கொண்டு வருவது தெரிந்த விஷயம், நாங்களும் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றோம். சரி, இந்த நேரத்தில் தான் இதை மீளவும் அது சொல்லியிருக்கின்றது. ட்ரேட் டியோ ஃப்ரீ வெபினார் சீரீஸ் வந்து நடைபெறுகின்றன. ஆகவே நீங்களும் உங்களுடைய அந்த பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்த விரும்புகிறீங்க குளோபலி, அதே போன்று இந்த ரிஸ்கை வந்து குறைத்து கொள்ள விரும்புகிறீங்க, ஒரு கம்பிட்டிட்டிவான ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க, தொடர்ச்சியாக நாங்களும் நிலை ஒன்று இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த வெபினாரில் நீங்களும் கலந்து கொள்ள முடியும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதற்கு வந்து நீங்கள் eventbrite.ca போனீங்கன்னா அந்த பதிவுகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவித்திருக்கின்றது சிட்டி. இது இலவசமான ஒரு விடயம் செமினாராக இது இடம்பெற்றாலும், இது வந்து நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும், உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த இவெண்ட் பிரைட்டில் வந்து நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ள வேண்டும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
9: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
10: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
11: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது எது தொடர்பாக அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஒரு புதிய ஸ்டடி தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. கெனேடியன் சென்டர் ஃபார் பாலிசி ஆல்டர்னேட்டிவ்ஸ், CCPA அந்த அமைப்பினரால் வெவ்வேறு 4 ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட், அதன் அடிப்படையிலே பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலே தான் இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கையில், இந்த ஆண்டாரியோ அரசாங்கம் வந்து சில மருத்துவ விடயங்களை வந்து தனியாருக்கு கொடுத்திருந்ததாம். குறிப்பாக வந்து சர்ஜரிஸ், அதே போன்று இமேஜிங் போன்றவற்றை ப்ரைவேட் நிறுவனங்களுக்கு, ப்ராஃபிட் கிளினிக்ஸுக்கு வந்து கொடுத்திருந்தது. ஏன் என்று சொன்னால், அவங்களுக்கு சொல்லியிருந்த காரணம், இந்த வெயிட் டைமை வந்து குறைக்க முடியும் அநேகமான ப்ரொசீஜர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கையில், பெரிதாக மாற்றமில்லை. அது மாத்திரமல்ல, காத்திருப்பு நேரங்கள் என்பது உண்மையில் அதிகரித்திருந்தது தான் அவதானிக்கப்பட்டிருந்தது. மெடிக்கல் இமேஜிங் ஆகட்டும், அதே போன்ற சர்ஜரிஸ் ஆகட்டும், எல்லாவற்றுக்கான இந்த காத்திருப்பு நேரம் என்பது உண்மையில் உயர்வடைந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி இந்த தகவல் வந்து கூறியிருக்கின்றது. இதிலே நிறைய விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சர்ஜரிஸுக்கும் அல்லது ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து எவ்வளவு அவ்வளவு நாட்கள் எல்லாம் அதிகரித்தன அப்படின்னு சொல்லி எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2027-25 கிடைப்பட்ட காலப்பகுதியிலே பார்க்கையில், இந்த கட்ராக்டுக்கான அறுவை சிகிச்சை அப்படி காத்திருப்பு நேரம் என்று சொல்லி பார்க்கையில், 2017 67 நாட்களாக இருந்து 2025 68 நாட்களாக அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று இப்படி வெவ்வேறு சிகிச்சைகள், அறுவை சிகிச்சை ஆகட்டும் அல்லது வந்து இமேஜிங் ஆகட்டும், அதற்கான நேரங்கள் எல்லாம் அதிகரித்திருந்தது தான் இந்த தரவின் அடிப்படையிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக ஆண்டாரியோவின்

நாங்கள் 101 பில்லியன் டாலர்ஸை வந்து முதலீடு செய்திருக்கின்றோம். அதே போன்று இந்த இடுப்பு மற்றும் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சைகளுக்கான காத்திருப்பு நேரம் வந்து மிக குறைவாக இருக்கின்ற ஒரு மாகாணமாக நாட்டிலேயே ஒன்றாரியோ மாகாணம் தான் இருக்கின்றது. அதனால் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இப்படின்னு சொல்லியெல்லாம் பல விடயங்களை கூறியிருக்கின்றார். சரி, இதில் எது உண்மை எது பள்ளி என்று சொல்லி சரியாக தெரியாவிட்டாலும் தரவுகள் இவ்வாறு தான் இருக்கின்றன. 2:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் முன்னணி மளிகை கடை நிறுவனங்கள் கடைபிடிக்கும் குறைந்தபட்ச விளம்பர விலை விதிகள் குறித்து கனேடிய போட்டி பணியகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் விநியோகஸ்தர்களும் சில்லறை விற்பனையாளர்களும் செயற்கையாக பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துகின்றார்களா என்பது கண்டறியப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லூரில் திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசுக் கட்சி இருப்பதாக பரவி வரும் தகவல்களை அக்கட்சி மறுத்துள்ளது. தங்கள் கட்சியின் கோரிக்கையின் பேரிலோ அல்லது தூண்டுதலின் பேரிலோ இந்த சிலை அகற்றப்படவில்லை என்றும் சம்பவத்திற்கும் தமிழரசுக் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் அக்கட்சியின் தலைவரும் வடமாகாண சபை அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இதேவேளை சிலையை இரவோடிரவாக அகற்றியதன் மூலம் இலங்கை அரசாங்கம் தனது கோர முகத்தை மீண்டும் காட்டியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்களின் வரலாற்று நினைவேந்தல் உரிமைகளை முடக்கும் அடுக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 2021 முதல் 2026 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற அரசு உத்தரவிட்டுள்ளது. மக்கள் நலன் மற்றும் சமூக அமைதியை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் குற்றத்தடுப்பு மாநாட்டில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் நிகழ்த்தப்படும் டிஜிட்டல் குற்றங்களை எதிர்கொள்ள புதிய உலகளாவிய வழிகாட்டுதல் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் நாடுகளுக்கிடையே தகவல் பகிர்வை அதிகரிப்பதன் மூலமே எல்லை கடந்த இணைய குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் என மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
4: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Committee. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ரொபர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: Your favorite music on your favorite station, 102.7.

2:46 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாளையிலிருந்து இன்னும் சில பொருட்களுக்கான வரிகளை வந்து அமெரிக்கா விதிக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தால், ஆல்கஹால், அதே போன்று டெய்ரி ப்ரொடக்ட்ஸ், அது மாத்திரமில்லாமல் மோட்டார் சைக்கிள்ஸ், இவற்றுக்கான இந்த வரிகள் வந்து நாளை முதல் வர இருக்கின்றன. மேலதிகமாக கனேடிய பொருட்களுக்கு அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வழியிலே சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. இன்று தொடக்கம் வருட அந்த இண்டிஜினஸ் லெகசி கேதரிங் இடம்பெறுகின்றது நேத்தன் பிலிப்ஸ் கேஆர்ல அப்படி என்று சொல்லியும், நீங்கள் செப்டம்பர் 30 வரையில், அதாவது புதன்கிழமை வரையில் 3 இதில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறது. மூத்த குடியின மக்களினுடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகள் அங்கே இடம்பெறுமாம். நேத்தன் பிலிப்ஸ் கேஆர்ல நீங்களும் ஆர்வம் இருந்தால் அதை பார்த்து கொள்ள முடியும், கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. குறிப்பாக இந்த மூத்த குடியின மக்களினுடைய கல்ச்சர், ஹிஸ்டரி, கம்யூனிட்டி போன்றவற்றை நீங்கள் அங்கே அறியக்கூடியதாக இருக்கும் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, 2027 வந்து நாங்கள் சென்று பார்ப்பதற்கு சிறந்த இடங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு விடயம் வந்து பார்க்கப்பட்டிருக்கிறது. இதிலே கனடாவினுடைய 2 இடம் பிடித்திருக்கின்றனவாம். வேர்ல்டு ரினோன்ட் ட்ராவல் கைடாக இருக்கின்ற லோன்லி பிளானட், இதுதான் இந்த விடயத்தை வந்து பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வருகின்ற ஆண்டிலே இந்தந்த இடங்கள் வந்து சிறந்த இடங்களாக இருக்கும் சென்று பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி. இதிலே எங்களுடைய 2 என்று சொல்லி நாங்கள் கூறியிருந்தோம். எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஒன்று வந்து குபேக்காக இருக்கின்றது, அடுத்தது வந்து பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட். இந்த 2 வந்து இந்த இடத்தை பிடித்திருக்கின்றன உலகத்திலேயே சிறந்த இடங்களாக சென்று பார்ப்பதற்கு. இதில் நம்ம குறிப்பாக குபேக்கை பொறுத்தளவிலேயே அங்கே வந்து அதிக கவனம் பெற்ற விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால், வேர்ல்ட் கிளாஸ் மேப்பிள் ஷிரப்பாம். அதே போன்று கலர்ஃபுல், அதே போன்று கபிள் ஸ்டோன் ஸ்ட்ரீட் காணப்படுகின்றன அங்கே. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன, வைன் யார்ட்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ், இப்படி என்று ஈஸ்டர்ன் டவுன்ஷிப்ஸை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று செயின்ட் லாரன்ஸ் ரிவர் இருக்கின்றது. இப்படி ஏராளமான விடயங்களோட ஃபுட் தெரிவுகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் கொண்டதாக இந்த குபேக் இருக்கின்றது. அதே போன்று தான் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டும். அங்கேயும் அழகழகான இடங்கள், ஷெல்ஃபிஷ் கண்ட்ரியாக இது குறிப்பிடப்படுகின்றதாம். இப்படி பல விடயங்கள், சிறந்த விடயங்களை கொண்டதாக இந்த இடங்கள் மக்களால் அதிகம் விரும்பப்படுகின்ற, அதாவது சென்று பார்ப்பதற்கு சிறந்த இடங்கள் 2027 அப்படி என்று சொல்லி பெயர் பெற்றிருக்கின்றன. அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்ல இருக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அறிஞ்சிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: me.
1: The station with the
2: best
1: music.
3: It's East FM.
4: It's East FM.
5: Feel the power. Feel the bass. 102.7 FM.
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479824476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479824476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
7: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
7: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
8: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
7: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
8: 416-293-7287
7: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
8: 416-461-6401.
9: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
10: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
11: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
12: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.

0: இளம் உலகம் மானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா நேரம் 3 மணி இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம் இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றது இன்று வளமை போலவே செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்குடன் கலையகத்தில் நான் சுரேகா இனிமையான வணக்கம் நேர்களே

3:05 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 21 டிகிரி செல்சியஸ் 24 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் 18 டிகிரி செல்சியஸ் 18 உணர இருக்கின்றோம். நாளை செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகின்றது. 23 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:06 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10-year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
4: 4374 1508 5656 4169 08 5656 4169 08 5656.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:19 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மெக்சிகோட பாஜா கலிபோர்னியா பகுதியில் வந்து ஹரிகேன் போலோ காரணமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் குறித்து இன்றைய நாள் வந்து எச்சரிக்கை செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது திங்கட்கிழமையான இன்றுதான் இந்த புயல் வந்து அப்பகுதியை வந்து நெருங்கி வருகின்றது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனால கடலோர பகுதிகளில் வசிக்கிற மக்கள் வந்து தங்களோட வீடுகளை வந்து பாதுகாக்கிற நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்களாம். அது மட்டுமல்லாமல் சில பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கூட வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட செய்திகள் வந்து சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கின்ற துறைமுகங்கள் கூட மூடப்பட்டிருக்கின்றதாம். இந்த புயலால பலத்த காற்றுடன் கனமழை கூட பெய்யக்கூடும் என்பதனால தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவும் கூட ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி வானிலை அதிகாரிகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களாம். நேரம் 3:20 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: அனைத்து விதமான இமிகிரேஷன் சார்ந்த சேவைகளையும் ஒரே கூரையும் கீழ் நீண்டகால அனுபவத்தோடு வழங்கி வருகின்றது கனடா பைலட் புரோகிராம். 1370 டோன்மில் ரோட் என முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக அனைத்து விதமான இமிகிரேஷன் தேவைகளையும் நீங்கள் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நிறைவேற்றிக் கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450. விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு உதவுகின்றது கனடா பைலட் புரோகிராம். விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் கனடாவில் நிறுத்தப்படவில்லை, தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. புதிய சட்ட மாற்றங்கள் மட்டுப்படுத்தல்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நீங்கள் விண்ணப்பங்களை சரியாக செய்கின்ற பொழுது உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களையோ நண்பர்களையோ உறவினர்களையோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்டராக வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. வெறுமனே ஃபோம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பிப்பது என்பது சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது. அது வழியில் தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது முக்கியமானது. இவற்றினை சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நிராகரிப்புகள் இல்லாத வகையில் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை கனடா பைலட் புரோகிராம் செய்து கொள்வதற்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. மீளமீள விசிட்டர் விசாவுக்கு நீங்கள் தவறாக விண்ணப்பித்து அது தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பிப்பது முக்கியமானது. அதேவேளையில் நீங்கள் விண்ணப்பம் ஒன்றை விசிட்டர் விசா விண்ணப்பம் ஒன்றை செய்து அதனை சரிவர செய்தும் அது மறுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் மறுபடியும் ஒரு விண்ணப்பத்தை செய்யலாம் என்று சொல்லி உடனடியாக முடிவுக்கு வர வேண்டியதில்லை. நீங்கள் பெடரல் கோர்ட்டில் இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை அப்பீல் செய்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட டெட்லைனுக்கு முன்னதாக இவ்வாறு அப்பீல் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு பெடரல் கோர்ட்டில் உங்களுடைய விசா விண்ணப்பங்களை அப்பீல் செய்து நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் சிறந்த இமிகிரேஷன் லிரிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 அது மட்டுமல்லாமல் இப்போது பல்வேறுபட்ட நாடுகளுக்கான கனடா மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள் பல்வேறுபட்ட விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட செய்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450

0: நாள் அவன் அவுத்தாக்கம் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் நிறுத்தம்? ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்கனா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நிதியை ஒதுக்கியுள்ளது. காவல்துறையினருக்கான சிறப்பு பயிற்சிகள், நவீன கண்காணிப்பு சாதனங்கள் மற்றும் GPS கண்காணிப்பு அமைப்புகளுக்காக இந்நிதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டின் முதல் பாதியில் வாகன திருட்டுகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கையில் 2019 ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் 15 பேர் குற்றவாளிகளாக கொழும்பு நிரந்தர மேல்நீதிமன்ற திரிபுடத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 23,000 மேற்பட்ட குற்றச்சாட்டுக்களை கொண்ட இந்த வழக்கில் 15 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டதுடன் 9 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் இடம் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் உரையாற்றிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ வலியுறுத்தியுள்ளார். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா பிராந்தியங்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க இது அவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள உலகின் மிகப்பெரிய ஸ்டார்ஷிப் விண்கலம் முதன்முறையாக வெற்றிகரமாக பூமிக்கு மேலுள்ள விண்வெளி சுற்றுப்பாதையை அடைந்துள்ளது. டெக்சாஸிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த விண்கலம் 26 ஸ்டார்லிங் செயற்கை கோள்களை விண்வெளியில் நிலைநிறுத்தியது. விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லாக அமைந்த இந்த பயணம் தொழில்நுட்ப காரணங்களால் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே இந்த சோதனை பயணம் நிறைவு செய்யப்பட்டதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை

ஒன்டாரியோ மாநிலத்தில் அதிகரித்து வந்த வாகன திருட்டுக்களை தடுக்கும் நடவடிக்கைகளில் பலன் கிடைத்து வரும் நிலையில் இப்போராட்டத்தை தீவிரப்படுத்த மாகாண அரசு மேலும் 6 மில்லியன் டாலர்

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 647-268-2710
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777 mortgagesolutions.ca
0: இத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: 3:44 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary ஸ்பெஷல் ஆஃபர். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ் மெஜஸ்டிக் மாலில் 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30 ஸ்காப்ரோ. 416-321-7555. 3:45 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக நீங்கள் விண்ணப்பங்களை சரியாக செய்கின்ற பொழுது உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் விசிட்டராக இலங்கையிலிருந்து கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். விண்ணப்பங்களை மிகச் சரியான முறையில் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் தன்னுடைய நீண்டகால அனுபவத்தின் ஊடாக உதவுகின்றது. கனடாவில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக இமிகிரேஷன் சார்ந்த அனைத்து தேவைகளையும் ஒரே குறையின் கீழ் வழங்கி வருகின்ற கனடா பைலட் புரோகிராம் விசிட்டர் விசா விண்ணப்பங்களையும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு உங்களுக்காக நிறைவேற்றி தருகின்றது, செய்து தருகின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. அதுவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாகவே மறுபடியும் அப்ளை பண்ணுவது பற்றிய முடிவினை எடுக்க வேண்டாம் என்பதை கனடா பைலட் புரோகிராம் அறிவுறுத்துகின்றது. ஏனென்றால் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணத்தை அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதுதான் முக்கியமானதாக இருக்கின்றது. மேலோட்டமாக இந்த ரிஃபியூசல் லெட்டரை பார்த்தவுடன் இதுதான் தவறு என நீங்களாக எண்ணிக்கொண்டு அந்த விண்ணப்பத்தினை மீள செய்து கொள்வது சரியான பெற நினைத்தார். அதே எனவே பின்னணி காரணங்கள் பல்வேறுபட்ட பின்னணி காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு விண்ணப்ப நிராகரிப்புக்கு பின்னாலும் வெவ்வேறுபட்ட காரணங்கள் இருக்கும். குறிப்பாக இந்த விசிட்டுக்கான காரணம் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படாதமையாக இருக்கலாம், அல்லது பைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ் பலவீனமாக இருப்பதாக இருக்கலாம், அல்லது சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் கிளியர் இல்லாமல் இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் அல்லது பிசினஸ் டைஸ் ப்ராப்பர்லி ப்ரூஃப் பண்ணப்படாதாக இருக்கலாம், ஃபேமிலி டைஸ் குறிப்பாக கனடாவில் நெருக்கமான குடும்பத்தினர் இருக்கும்போது மீளவும் திரும்பி செல்வதற்கான இந்த சாத்திய கூறுகளை உறுதியாக தெரிவிப்பது பூரணமாக இல்லாமல் இருக்கலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்கள், பின்னணி காரணங்கள் இந்த ஒவ்வொரு நிராகரிப்புக்கு பின்னாலும் இருக்கும். எனவே அதனை சரியாக அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பது மிக முக்கியமானது. எனவே இவ்வாறான பின்னணி காரணங்களை மீளவும் அறிந்து கொண்டு உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நிராகரிக்கப்பட்ட விசிட்டர் விசா விண்ணப்பங்களை மீண்டும் செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. அது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளுக்கு இருக்கின்ற டிமாண்டின் அடிப்படையில் கனடாவுக்கு ஒர்க் பெர்மிட்டுடன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பற்றிய தகமைகள் மற்றும் இவ்வாறான வேலை வாய்ப்புகள் ஊடாக இவ்வாறு வர முடியும் என்பது பற்றி அறிந்து கொள்ளவும். அது மட்டுமின்றி பல்வேறு மாகாணங்கள் வழங்குகின்ற PR நோமினி புரோகிராமின் ஊடாக PR உடன் கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் மற்றும் தகமைகள் பற்றி அறிந்து கொள்ளவும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. 437-999-4450.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM. உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 EastFM.ca.

4:07 ஈஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 18 டிகிரி செல்சியஸ், 19 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இரவு வேளையில் 14 டிகிரி செல்சியஸ், 13 உணர இருக்கின்றோம். நாளை செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகின்றது. 23 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் ஈஸ்டெஃபம் .ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களை நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்டெஃபம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:07, இது ஈஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: AJAX Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். AJAX Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004. 8074.
7: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
8: East FM 102.7.

0: 4:21 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: கனடாவில் விசிட் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்பட்டு விட்டன என்கின்ற ஒரு தப்பான கருத்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அது அவ்வாறு நிறுத்தப்படவில்லை, புதிய சட்ட மாற்றங்களும் தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை கனடா பைலட் புரோகிராம் தெளிவுபடுத்த விரும்புகின்றது. தொடர்ந்தும் நீங்கள் சரியான முறையில் விசிட் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் உதவுகின்றது கனடா பைலட் புரோகிராம். எனவே விண்ணப்பங்களை செய்து கொள்வது இந்த விசிட் விசாவுக்கு என்று வருகின்ற பொழுது வெறுமனை போம்களை நிரப்புவது மாத்திரமல்ல, சரியான தகவல்களாக இருந்தாலும் பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்று சொல்லி பல்வேறுபட்ட படிமுறைகள் இருக்கின்றன. எனவே இவற்றினை சரியாக செய்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நீங்கள் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் இந்த விசிட் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ளலாம். இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. அதுவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட் விசாவுக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மறுபடியும் அப்ளை பண்ணுவது என்கின்ற எண்ணத்துக்கு வரக்கூடாது என்பதையும் கனடா பைலட் புரோகிராம் தெளிவுபடுத்துகிறது. என்று சொன்னால் இந்த நிராகரிப்புக்கான காரணம் என்பது வெறுமனே நீங்கள் ரிஃப்யூசல் லெட்டரில் பார்ப்பதை விட வேறு காரணங்களாக பின்னணி காரணங்களாக இருக்க முடியும். அதனை சரியாக அறிந்து கொள்வது முக்கியமானது. குறிப்பாக இந்த பின்னணி காரணங்கள் என்று வருகின்ற பட்சத்தில் நீங்கள் கொடுத்த இந்த விசிட்டுக்கான காரணம் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படாமல் இருக்கலாம், அல்லது ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ் வீக்காக இருக்கலாம், சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் கிளியர் இல்லாமல் இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் அல்லது பிஸ்னஸ் டைஸ் வந்து சரியாக ப்ரூவ் பண்ணப்படாமல் இருக்கலாம், ஃபேமிலி டைஸ் அண்ட் ரிட்டர்ன் ரீசன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு ரிவ்யூஸ்களுக்கும் ஒவ்வொருபட்ட காரணங்கள் இருக்கக்கூடும். அதனை சரியாக அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதுதான் சரியான பயனை தரும் என்பது மிக முக்கியமானது. எனவே நீங்கள் இதற்கு கனடா பைலட் புரோகிராமினை அறிந்து கொள்ள முடியும். கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டை பெறுவதன் ஊடாக இந்த தகுந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு நிராகரிப்புகள் மீளவும் ஏற்படாத வகையில் விசிட் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. அதேவழியில் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளுக்கு கனடாவில் இருக்கின்ற டிமாண்டின் அடிப்படையில் வொர்க் பெர்மிட்டோடு கனடாவுக்கு வேலைகள் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனூடாக ஒரு பிஆருக்கான வழிகாட்டலையும் கனடா பைலட் புரோகிராம் வழங்குகிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களை பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. 4379994450.

கனடாவில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் முன்னணி மளிகை கடை நிறுவனங்கள் கடைபிடிக்கும் குறைந்தபட்ச விளம்பர விலை விதிகள் குறித்து கனேடிய போட்டி பணியகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் விநியோகஸ்தர்களும் சில்லறை விற்பனையாளர்களும் செயற்கையாக பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துகிறார்களா என்பது கண்டறியப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லூரில் திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசுக் கட்சி இருப்பதாக பரவி வரும் தகவல்களை அக்கட்சி மறுத்துள்ளது. தங்கள் கட்சியின் கோரிக்கையின் பேரிலோ அல்லது தூண்டுதலின் பேரிலோ இந்த சிலை அகற்றப்படவில்லை என்றும் இச்சம்பவ

0: காங்கிரசிற்கும் தமிழரசு கட்சிக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் அக்கட்சியின் தலைவரும் வடமாகாண சபை அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இதேவேளை சிலையை இரவோடு இரவாக அகற்றியதன் மூலம் இலங்கை அரசாங்கம் தனது கோர முகத்தை மீண்டும் காட்டியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ் தலைவர்கள், தமிழ் மக்களின் வரலாற்று நினைவேந்தல் உரிமைகளை முடக்கும் அடக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 2021 முதல் 2026 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்கள் நலன் மற்றும் சமூக அமைதியை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் குற்றத்தடுப்பு மாநாட்டில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் நிகழ்த்தப்படும் டிஜிட்டல் குற்றங்களை எதிர்கொள்ள புதிய உலகளாவிய வழிகாட்டுதல் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் நாடுகளுக்கு இடையே தகவல் பகிர்வை அதிகரிப்பதன் மூலமே எல்லை கடந்த இணைய குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் எனவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
4: நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: 4:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோ முழுவதுமே இந்த ஆண்டுக்கான ஃப்ளூ மற்றும் COVID-19 தடுப்பூசி திட்டம் வந்து வரும் வாரம் வந்து பொதுமக்களுக்காக வரப்போகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றிலிருந்து ஹை ரிஸ்க் மற்றும் ப்ரியோரிட்டி குரூப்ஸுக்கான தடுப்பூசிகள் வந்து ஆரம்பித்து விட்டது அப்படின்னு கூட கூறியிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு வருகின்ற அக்டோபர் 26 முதல் தான் அறிமுகப்படுத்துகிறார்களாம். 6 குழந்தைகள் முதல் அனைவருமே இலவசமான தடுப்பூசியை வந்து நீங்க போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர்ஸ், பிரைமரி கேர் ப்ரொவைடர் அல்லது பார்ட்டிசிபேட்டிங் ஃபார்மசி மூலமாக இந்த தடுப்பூசிகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளூ வேக்சினை வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல முழுமையான பயன் கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட 2 ஆகும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால தகுதியானவர்கள் வந்து கிடைக்கிற நேரத்தில் வந்து இந்த தடுப்பூசியை வந்து போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு கூட ஒன்டாரியோ சுகாதார அதிகாரிகள் வந்து அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள். 4:46 சீங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து வரலாம்.
1: உங்கள் சகலவிதமான இமிகிரேஷன் சார்ந்த தேவைகளையும் கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக ஒரே குறையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். 1370 டோல்மில் சூடன் முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்துகின்றது. எனவே சரியான முறையில் நீங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து இவ்வாறு தொடர்ந்தும் கனடாவுக்கு விசிட்டராக வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வது வெறுமனே இன்டர்நெட் போர்டலுக்கு சென்று ஃபார்ம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்று சொல்லி பல்வேறுபட்ட படிமுறைகள் இருக்கின்றன. இவற்றினை சரியான முறையில் செய்து கொள்கின்ற பொழுதுதான் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் நீங்கள் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அதுவழியில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கின்றீர்கள், அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக மீளவும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் என்ற எண்ணத்துக்கு நீங்கள் வர தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இந்த நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு அதன் பிறகு மீளவும் விண்ணப்பிப்பதுதான் முக்கியமான பயனை தரும் என்று சொல்லி கனடா பைலட் ப்ரோக்ராம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வெறுமனே இந்த ரிஃப்யூசல் லெட்டரில் இருக்கின்ற காரணங்களை விட பின்னணி காரணங்கள் இருக்கக்கூடும் இந்த நிராகரிப்புக்கு. குறிப்பாக ஒவ்வொரு ரிஃப்யூசல் கேஸுக்கும் வெவ்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக இந்த விசிட்டுக்கான காரணம் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படாமல் இருக்கலாம், அல்லது ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வீக்காக இருக்கலாம், சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து கிளியர் இல்லாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் தொடர்புகள் மற்றும் ப்ராப்பர்ட்டி போன்றவற்றினை நீங்கள் ப்ரூவ் பண்ணுவதில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது மீளவும் இந்த திருப்பி செல்வதற்கான காரணம் நீங்கள் சென்று விடுவீர்கள் என்றதற்கான காரணம் என்பது ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்கள் இந்த நிராகரிப்புக்கு பின்னணியில் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது, என்ன விடயங்கள் இதில் ஆராயப்பட்டது, எவ்வாறான அசஸ்மெண்ட் செய்யப்பட்டது என்பதை அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதுதான் சரியான பலனை தரும் என்பதை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்துகின்றது. எனவே இதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதனூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. நீங்களும் வாட்ஸ்அப் மூலம் அழைக்க முடியும். இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களாக இருந்தால் மீளவும் அவற்றினை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்வதற்கு 437-999-4450.
0: நேரம் 4:49. இத்துடன் நாங்களும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நேரம் வந்து வந்துவிட்டது. தொடர்ந்தும் ஒழிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களில் தொடர்ந்து காஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையுடன்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
1: விஜி ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.

0: நேரம் 5 மணி. இப்பொழுது முதல் 7 மணி வரைக்குமே காஃபி டபுள் டபுளோட நாங்களும் இணைந்திருக்க போகின்றோம். அதுக்கு முதல் ஒரு ஆளை வந்து வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் சுரேகா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். அதுவும் காஃபி டபுள் டபுள் இன்னைக்கு வந்துட்ட மண்டனே இன்னுமே உற்சாகமாயிட்டேன்.
0: அதுவும் இன்னைக்கு சேர்ந்து ஒரு கலக்கொண்டு கலக்க போறோம். அதுக்கு முதல்ல இன்று அந்த திகதியை வந்து நாம சொல்லிட்டு வந்துருவோம். இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் திகதி 2026ஆம் ஆண்டின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்க 7 மணி வரைக்குமே கலகலப்பாக இன்னைக்கு காஃபி டபுள் டபுள் வந்து நாங்க நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம்.
1: அது வந்து நேற்று கையில தான் இருக்குது.
0: கண்டிப்பா அதுக்கு முதல் வெளியில என்ன காலநிலை சொல்லுது அப்படின்னு பாத்துட்டு வரலாம். வெளியில் 19 டிகிரி செல்சியஸ், 22 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நள்ளிரவு வேளையில் 14 டிகிரி செல்சியஸ், 13 உணர இருக்கின்றோம். நாளை கூட செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ், 23 உணர இருக்கின்றோம்.
1: அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் எங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அத்துடன் ஈஸ்ட் எஃப்எம்மின் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.
0: அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள நாங்களும் தாவி குதிக்க போறோம். முதலாவது நேர் வந்து வெயிட்டிங்லயே இருக்கிறார்.
1: நேரம்
0: யாரென்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சுரேகா, ஜஸ்மிதா, இருக்கோம். அப்படியே இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா, உற்சாகமா இருக்கிறோம்.
1: சரி, அந்த உற்சாகத்தோடு இன்றைக்கு என்ன பாடல் கேப்ப?
2: ஜெயில டூல இருந்து பாட்டு போட்டுருந்தேன்.
1: அல்ல பல்லேலோ பாட்டு, நல்ல உற்சாகமான பாடல். எஸ்,
2: ஆமா.
0: நன்றி இணைந்து கொண்டமைக்கு. பாடல் வரும்.
1: இதே போன்று நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். வளையங்கள் 416-554-4040.

0: நேரம் 5:06 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களோட விருப்ப பாடலை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு செய்வன எங்களுக்கு அழைக்கலாம். 416-5544-0
1: முகூர்த்தம் ஜோஸ் வழங்கும் 5th anniversary special offers. September 30 முதல் October 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, செய்தாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜோஸ் மெஜஸ்டிக் மாலில், 2900 Markham Road, Unit 830, ஸ்கார்ப்ரோ. 416-321-7555.
0: அப்படியே இணைந்திருக்கிற நேர இணைத்துக் கொள்ளலாமா ஜஸ்மிதா?
1: கண்டிப்பா,
0: யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: ஓ வணக்கம் ஸ்ரீகா, வணக்கம் ஜஸ்மிதா, இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் நாதன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: மிகவும் நல்லா இருக்கிறேன். நாங்க 3 மணிக்கு எதிரியும் நீங்கள் தான் கோபி டவுட் டவுளுக்கு வர போகிறீங்க.
0: அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. என்ன பாட்டு கேட்க போறோம் இன்றைக்கு?
2: நான் ஆகாய ஒன்னிலாவே அல்லது எங்கி அந்த ஒன்னிலா என்னடா திங்க மண்டையிலே அண்ணாவும் அண்ணியும் வழியில உலாச போடுவேன்மே வாரையில.
0: சரி சரி, இன்றைக்கு கண்டிப்பா நீங்க கேட்ட அந்த ஆகாய வெண்ணிலாவே பாடல் வந்து வரும். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, இது உறவுகளுக்கும் மிக்க மிக்க மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச்.
1: நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள். 416-5544-0

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7
6: East FM.
8: நீங்களும் உங்களுடன் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள அழையுங்கள். 416-554-4040.
9: இப்ப எனக்கு இந்த பாட்டை தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்காக ஒருத்தர் வந்து வந்திருக்கிறார். அவரையும் கேட்டு வரலாம் நாங்களும்.
8: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
9: இம்மானுவேல். எப்படி இருக்கிறீங்க?
10: என்ன
9: சங்கீதத்தையும் மேகத்தையும் அப்படியே கலந்து இன்னைக்கு ஒரு பாடலை வந்து கேட்டு நிச்சயமாக வரும் இம்மானுவேல். நன்றி இணைந்து கொண்டமைக்கு
10: நன்றி. வணக்கம்.
9: வணக்கம்.
8: நீங்களும் இதே போன்று எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள். 416-554-4040.

0: ஒலித்தது உதய கீதம் திரைப்பட பாடல். நேரம் 5:21 ஈஸ்டெஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: நீங்களும் உங்களது விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 416-554-4040.
0: சரி, இந்த நேரத்தில் இப்பொழுது நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
2: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக நீங்கள் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை சரியாக செய்கின்ற பொழுது உங்களுடைய அன்புக்குரிய வீரர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் சரியானபடி விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379944450. அதுவரை நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டுவிட்டால் உடனடியாக மீளவும் அப்ளை பண்ணுகின்ற எண்ணத்துக்கு வரக்கூடாது என்பதையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் அறிவுறுத்துகின்றது. என்று சொன்னால் இந்த நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணத்தை அறிந்து கொள்வது முக்கியமானது. ஒவ்வொரு ரிஃப்யூசல் கேஸுக்கும் வெவ்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம். வெறுமனே இந்த ரிஃப்யூசல் லெட்டரில் பார்க்கின்ற காரணத்தை விட பல்வேறுபட்ட பின்னணி காரணங்கள் இந்த நிராகரிப்புக்கு இருக்கக்கூடும். அந்த பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொள்வது முக்கியமானது. சில வழிகளில் நீங்கள் தகுந்தபடி விண்ணப்பித்திருந்தாலும் கூட பல்வேறு காரணங்களால் இந்த நிராகரிப்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடும். அதற்குரிய இந்த பின்னணி காரணங்கள் எவ்வாறாக இருக்கின்றன, எவ்வாறான அசஸ்மெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றன, அதனை பரிசீலித்த அதிகாரிகள் எவ்வாறான விடயங்களை எண்ணியிருக்கிறார்கள் என்பது பற்றிய பல்வேறுபட்ட தகவல்களை அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பதுதான் சரியான பலனை தரும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டை பெறுவதன் ஊடாக இவ்வாறு இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தரவுகளை பெற்று அதனுடைய பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379944450. அது மட்டுமில்லாமல் இவ்வாறு மீளவும் இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை விண்ணப்பித்துக் கொள்வது என்று வருகின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்காக ஆராயப்பட வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஃபெடரல் கோர்ட்டில் இந்த நிராகரிப்பு சரிக்கான காரணங்கள் சரியானதாக இல்லாமல் இருப்பின் நீங்கள் அப்பீல் செய்து கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட டெட்லைனுக்கு முன்னதாக நீங்கள் இவ்வாறு இந்த நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை அப்பீல் செய்து கொள்ள முடியும். அதற்கும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர்ஸ் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. அது மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளின் ஊடாக கனடாவுக்கு வொர்க் பர்மிட்டுடன் வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற PR நோமினி ப்ரோக்ராம்களின் ஊடாக PR கனடாவுக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது பற்றிய விவரங்கள் மற்றும் தகைமைகள் பற்றி அறிந்து கொள்ளவும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379944450.
0: நேரம் 5:24 ஈஸ்டெஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: இணைந்திருக்கும் நேர இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம் சுரேகா. வணக்கம் ஜஸ்மிதா சிவரூபன்.
1: யார் பேசுறீங்க?
3: சண்முகரத்னம்.
1: சண்முகரத்னம், எப்படி இருக்கிறீங்க?
3: சோமா இருக்கோம். நீங்கள் இருவரும்?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம் சண்முகரத்னம். இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
3: காதலை முதலில் யார்வது சொல்வது நீயா இல்லை நானா, அந்த பாடல்.
1: அந்த பாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறீங்க. சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வரும். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
3: நன்றி நன்றி. தேங்க்யூ.
0: நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். 416-554-4040.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156906 5656 4169085656.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஒன்டேரியோ மாநிலத்தில் அதிகரித்து வந்த வாகன திருட்டுகளை தடுக்கும் நடவடிக்கைகளில் பலன் கிடைத்து வரும் நிலையில் இப்போராட்டத்தை தீவிரப்படுத்த மாகாண அரசு மேலும் $6 மில்லியன் நிதியை ஒதுக்கியுள்ளது. காவல்துறையினருக்கான சிறப்பு பயிற்சிகள், நவீன கண்காணிப்பு சாதனங்கள் மற்றும் GPS கண்காணிப்பு அமைப்புகளுக்காக இந்நிதி

0: பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டின் முதல் பாதியில் வாகன திருட்டுகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன.
1: இலங்கையில் 2019 ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் 15 பேர் குற்றவாளிகளாக கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற திரிபுடத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 23,000 மேற்பட்ட குற்றச்சாட்டுக்களை கொண்ட இந்த வழக்கில் 15 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டதுடன் 9 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.
0: ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினரிடம் வழங்கப்பட வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை கூட்டத்தொடர்பில் உரையாற்றிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாரவ் வலியுறுத்தியுள்ளார். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க பிராந்தியங்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க இது அவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
1: எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள உலகின் மிகப்பெரிய ஸ்டார்ஷிப் விண்கலம் முதன்முறையாக வெற்றிகரமாக பூமிக்கு மேலும் விண்வெளி சுற்றுப்பாதையை அடைந்துள்ளது. டெக்சஸிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த விண்கலம் 26 ஸ்டார்லிங் செயற்கை கோள்களை விண்வெளியில் நிலைநிறுத்தியுள்ளது. விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லாக அமைந்த இந்த பயணம் தொழில்நுட்ப காரணங்களால் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே இந்த சோதனை பயணம் நிறைவு செய்யப்பட்டதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுவையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
7: Ajax Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். Ajax Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம் 4378607002 4378607002.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஒலித்தது அலைப்பாயுதை திரைப்பட பாடல். நேரம் 5:44. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
1: உங்களது விருப்ப பாடலை கேட்க நீங்களும் அழைக்கலாம் 416-5544-4040 வாயிலாக.
0: இப்பொழுது கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
2: கனடாவில் விசிட்டு விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சரியாக விசிட்டு விசா விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களை தொடர்ந்தும் இலங்கையிலிருந்து விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களுடைய துணையோடும் விசிட்ட விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. குறிப்பாக வெறுமனை ஃபோம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்வது என்பது சரியான தகவல்களாக இருந்தாலும் கூட பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்பது அவசியமானது. எவ்வளவு ஏற்றினை சரியாக செய்கின்ற பொழுது நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உங்களுடைய விசிட்ட விசா விண்ணப்பங்கள் பயனளிப்பதாக அமையும். வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை தொடர்பு கொள்ள முடியும். கனடாவில் இமிக்ரேஷன் துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக சகல விதமான குடிவரவு சார்ந்த சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிறைவேற்றி தருகின்றது. 437-999-4450. அது வழியில் நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கின்றீர்கள், அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனால் உடனடியாக மீளவும் அப்ளை பண்ணிவிடலாம் என்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே இந்த நிராகரிப்பு என்று வருகின்ற பொழுது பின்னணி காரணங்களை அறிந்து கொள்ளாமல் மீளவும் விண்ணப்பித்துக் கொள்வது சரியான பலனை தராது என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே தகுந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் அதற்கேற்ற முறையில் விண்ணப்பிப்பது முக்கியமானது. வெறுமனே இந்த ரிஃப்யூசல் லெட்டரில் இருக்கின்ற காரணங்களாக இருக்காது இந்த நிராகரிப்புக்கு. அதன் பின்னால் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது. எவ்வாறான அசஸ்மெண்ட் செய்யப்பட்டது, இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகள் எவ்வாறான விடயங்களை கரிசனையாக கொண்டிருந்தார்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் திருப்திப்படுத்தாத வகையில் இருந்தது என்று சொல்லி பல்வேறுபட்ட பின்னணி காரணங்கள் இருக்கும். கேஸ் டீடெயில் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதனூடாக இந்த பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் விண்ணப்பிப்பது என்று வருகின்ற பொழுது இன்னும் ஒரு ஆப்ஷனை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளலாம். இவ்வாறு விண்ணப்பிப்பதற்கு முன்னதாக பெடரல் கோர்ட்டில் இந்த நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பங்களை நீங்கள் அப்பீல் செய்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட டெட்லைனுக்கு முன்னதாக இவ்வாறு நீங்கள் பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும். இதை கூட தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிரிகேஷன் லோயர்ஸ் துணையோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் நிறைவேற்றி தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450.
0: நேரம் 5:47. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள். நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழையுங்கள் 416-5544-4040. 416-5544-4040.
1: அழைப்பில் இருக்கும் நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வாங்க சுகமார், நல்லமா இருக்கிறீங்களா? இருவரும்
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கும். உங்களோட நிகழ்ச்சி பாடல்களோட நீங்க வந்து
0: சரி, அந்த நலத்தோடு இன்றைக்கு என்ன பாடல் கேட்போம் தேவகுமார்?
3: எனக்கு அரசி படத்திலே இருந்து முத்து மணி மணி மணி அந்த பாடல் கேட்போம்.
0: கண்டிப்பா அனைவருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் தேவகுமார்.
3: நன்றி.
1: 5:48 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன்
3: 1 million dollars.
4: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
5: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 தேதி செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. நவம்பர் 5 தேதி முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம் 416-455-3514.
6: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நேரம் 6:01 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நாங்களும் எங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம். சோ சரியாக 7 வரைக்கும் உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் எங்களுடன் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.
0: வெளியில் 18°C 21 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
1: அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்டெஃப்எம் காஃபி டபுள் டபுள் உடாக.

0: ஒலித்தது வாகை சூடவா திரைப்பட பாடல். நேரம் 6:06 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காச்சலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுதபோ.
1: உங்கள் விருப்ப பாடலை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா அழைக்கலாம் 416-554-4040 வாயிலாக.
0: இந்த நேரத்தில் கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
2: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்துகின்றது. சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. சரியான காரணங்களாக இருந்தாலும் சரியான தகவல்களாக இருந்தாலும் பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்று சொல்லி இந்த விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. அவற்றினை சரியாக செய்கின்ற பொழுதுதான் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விண்ணப்பங்கள் அமையும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. அதுவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக திருப்பவும் அப்ளை பண்ணலாம் என்கின்ற எண்ணத்துக்கு வந்துவிடக்கூடாது என்கின்ற தெளிவுபடுத்தலையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்குகின்றது. வெறுமனே இந்த ரிஃப்யூசல் லெட்டரை பார்த்துவிட்டு இந்த காரணத்துக்காகத்தான் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. உண்மையிலேயே பல்வேறுபட்ட பின்னணி காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக நீங்கள் சரியான தகவல்களை வழங்கியிருக்கலாம், இந்த ஆவணங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கானதாக இருக்கலாம், இருந்தாலும் கூட இந்த நிராகரிப்பு என்பது நடந்திருக்கக்கூடும். அவ்வாறான சூழலில் எவ்வாறான அசஸ்மெண்ட் செய்யப்பட்டது, ஆபீசர்ஸ் எவ்வாறான விடயங்களை கரிசனையாக கொண்டிருந்தார்கள், என்னென்ன விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த பொழுது கன்வின்ஸ் பண்ணவில்லை என்பது பற்றிய பல்வேறுபட்ட பின்னணி காரணங்களை கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதன் ஊடாக அறிந்து கொள்ள முடியும். அவற்றை அறிந்து கொண்டு சரியான முறையில் விண்ணப்பிப்பதுதான் தகுந்த பலனை தரும். மீள மீள தவறாக விண்ணப்பித்தால் ஒரு கட்டத்தில் திருப்ப விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்படும். எனவே நீங்கள் இவ்வாறு மீள விண்ணப்பிப்பது என்று வருகின்ற பொழுது, இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை மீள விண்ணப்பிப்பது என்று வருகின்ற பொழுது நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை அணுக முடியும். அது மட்டுமல்லாமல் விண்ணப்பங்களை மீளவும் செய்வதற்கு முன்னதாக நீங்கள் பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட டெட்லைனுக்கு முன்னதாக இதனை கூட மிகச்சிறந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர்ஸ் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. அதுவேளையில் நீங்கள் கனடாவுக்கு உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களையோ ஒர்க் பெர்மிட்டுடன் வரவழைத்துக் கொள்ள முடியும். பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளுக்கு இருக்கின்ற டிமாண்டின் அடிப்படையில் அல்லது பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற PR நோமினி ப்ரோக்ராம்களின் ஊடாக PR கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவற்றுக்கான தகைமைகள் பற்றி அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450.
0: நேரம் 6:09 ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: இணைந்திருக்கும் நேர இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் பவி கதங்கிரம். அப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: பாத்தீங்களா, ஜஸ்மிதாவ மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு, சுரேகாவ தெரியல அவருக்கு. புது விருந்தினால நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கோவிச்சிட்டார் போல இருக்கு. சரி ஜஸ்மிதா, நீங்களே கதையுங்க.
0: இல்ல இல்ல அக்கா, நீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட். நாங்க வந்து ஜஸ்மிதா கேட்டுட்டு அதுக்கு பிறகு வந்திருப்போம் சுரேகா அக்காக்கு, இல்லையா?
1: அப்படியா?
3: எனக்கு இன்னைக்கு சிகரம் படத்துல இருந்து வண்ணம் கொண்ட வெண்ணில் அப்படின்ற பாட்டுக்கு
0: கண்டிப்பா நல்ல ஒரு பாடல் கேட்டுக்கிறீங்க.
1: அது உங்களுக்கு ஜஸ்மிதாவே தருவாங்க அந்த பாடல. நன்றி இணைந்து கண்டமைக்கு.
0: நீங்களும் இதே போன்ற எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 416-554-4040.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்ப கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்ப கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் Six yards. 416-970-2408. 416-970-2408.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
4: 416-461-6401.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
6: நேரம் 6:19. ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபு டபு.
7: உங்களது விருப்ப பாடலை கேட்க நீங்களும் அழைக்கலாம். 416-555-4400.
6: அழைப்பில் எங்களுடன் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
8: வணக்கம், நான் ரவி சதைக்கிறேன். இதுவரும் எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் ரவி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நாங்களும் எல்லோரும் சுகமா இருக்கிறோம்.
7: பல நிமிடங்கள் காத்திருந்து வந்தவர் போல தெரியுது. ஆனா அதை நாங்க சொல்ல மாட்டோம். அதனால நீங்க கேக்குற பாட்டு வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போது. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
6: நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். 416-555-4400.

0: நேரம் 6:25 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
1: ரவியின் தெருவில் ஒலித்தது இந்த பாடல்.
0: தொடர்ந்து நாங்கள் திலகவதியை எங்களுடன் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் திலகவதி.
2: வணக்கம் மடையா, நான் தலைவர் யமதராஜா பேசுறேன். வணக்கம் நிபாஜினி, வணக்கம் சுரேகா. நிபாஜியுடன் கழிச்சிருக்கிறேன், சுரேகாவோட பேசுவேன். இல்ல பேசுவேன்,
1: அது நிபாஜினி இல்ல, அது ஜஸ்மிதா.
2: வெளியில
1: யாரும் சொல்ல போறதில்ல. சரி அப்பா, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
2: இதுவரை நீங்க மாலை நேரம் நிலைமை இருக்கிறீங்களா? குளிர் மழையோட தேத்தனியெல்லாம் குடிச்சிருக்கீங்களா? சூடா
1: நல்ல சுகமா இருக்கிறோம். உங்களோட டீக்காக தான் நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
2: பிரச்சனை
1: இல்ல, இது போன
2: இல்லாம

0: பாடல் வரும். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: பாடல் கேட்கறது முக்கியம் இல்லையா, பாடல்ல வர வரிகளை தான் நாங்க படுவா உன்னிப்பு
0: நிச்சயமா நிச்சயமா. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
2: இதே போன்று நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். வளையங்கள் 416-554-4000.

0: கனடாவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் முன்னணி மளிகை கடை நிறுவனங்கள் கடைபிடிக்கும் குறைந்தபட்ச விளம்பர விலை விதிகள் குறித்து கனேடிய போட்டி பணியகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் விநியோகஸ்தர்களும் சில்லறை விற்பனையாளர்களும் செயற்கையாக பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துகிறார்களா என்பது கண்டறியப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: நல்லூரில் திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சி இருப்பதாக பரவி வரும் தகவல்களை அக்கட்சி மறுத்துள்ளது. தங்கள் கட்சியின் கோரிக்கையின் பெயரிலோ அல்லது தூண்டுதலின் பெயரிலோ இந்த சிலை அகற்றப்படவில்லை என்றும், இச்சம்பவத்திற்கும் தமிழரசு கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் அக்கட்சியின் தலைவரும் வடமாகாண சபை அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இதேவேளை சிலையை இரவோடு இரவாக அகற்றியதன் மூலம் இலங்கை அரசாங்கம் தனது கோர முகத்தை மீண்டும் காட்டியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ் தலைவர்கள், தமிழ் மக்களின் வரலாற்று நினைவேந்தல் உரிமைகளை முடக்கும் அடக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர்.
0: தமிழ்நாட்டில் கடந்த 2021 முதல் 2026 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப்பெற அரசு உத்தரவிட்டுள்ளது. மக்கள் நலன் மற்றும் சமூக அமைதியை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அபுதாபியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் குற்றத்தடுப்பு மாநாட்டில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் நிகழ்த்தப்படும் டிஜிட்டல் குற்றங்களை எதிர்கொள்ள புதிய உலகளாவிய வழிகாட்டுதல் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் நாடுகளுக்கு இடையே தகவல்கள் பரிவை அதிகரிப்பதன் மூலமே எல்லை கடந்த இணைய குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் என மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.7.
1: நேரம் 6:35. ஈஸ்ட் FM-ல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி தபோ தபோ.
0: இணைந்திருக்கும் நேர இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
4: வணக்கம். இது வானவில்களும் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: சரி, அந்த சுகத்தோடு இன்றைக்கு என்ன பாடல் கேப்போம் இந்திரன்?
4: என்னன்னு சொன்னா, இன்றைக்கு என்னுடைய சகோதரம் சிவத்தின் பர்த்டே, அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு இன்றைக்கு எல்லாம் ஒரே மாமன் பொண்ணா இருக்குது. வண்டியில மாமன் பொண்ணு அந்த பாட்டை கேப்போம் என்று யோசிக்கிறோம்.
0: கண்டிப்பா பாடல் வரும். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
4: நன்றி. இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: நீங்களும் இதே போன்ற எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 4164544040.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விஜி ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், பர்னர்ஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: நேரம் 6:45 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இப்பொழுது கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
2: தொடர்ச்சியாக ஏராளமானவர்களுக்கு விசிட்டு விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதில் கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவி வருகிறது. ஏராளமான விண்ணப்பங்கள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன. அதேவேளையில் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக விசிட்டு விசா விண்ணப்பங்களை செய்து கொண்ட பலர் தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து விசிட்டர்களாக வருகை தந்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் வெற்றிகரமான முறையில் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்டு விசா விண்ணப்பங்களை செய்து உங்களுடைய அன்புக்குரியவர்களை இலங்கையிலிருந்து நீங்கள் விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வெறுமனே போர்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, விசிட்டு விசாவுக்கு விண்ணப்பிப்பது, சரியான காரணங்களை சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்று சொல்லி பல்வேறுபட்ட படிமுறைகள் இருக்கின்றன. எனவே விசிட்டு விசா வழங்குகிற நடைமுறைகள் கனடாவில் தொடர்ச்சியாக இருக்கின்றன. தொடர்ந்தும் கெனடி அரசு விசிட்டு விசா ஊடாக விருந்தினர்களை வரவேற்கின்றது. ஆனால் புதிய சட்ட மாற்றங்கள் மட்டுப்படுத்தல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் தொடர்ந்து நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களையோ நண்பர்களையோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். தொடர்ச்சியாக ஏராளமானோருக்கு இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து அவர்களை கனடாவுக்கு வரவழைக்க உதவி கொண்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அதுவரையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை மீளவும் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த நிராகரிப்புக்குரிய சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது அவசியமானது. வெறுமனே இந்த ரிஃப்யூசல் லெட்டரை மட்டும் வைத்துக் கொண்டு இதுதான் தவறு என்று சொல்லி நீங்கள் ஊகித்துக் கொள்ளக்கூடாது. அதன் பின்னால் பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கும். அதற்கு அந்த காரணங்கள் வை இவ்வாறான அசஸ்மெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளுடைய கருத்துக்கள் என்ன, கரிசனைகள் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை பெறுவதனூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. எனவே இதனூடாக சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் உயர்வான வெற்றி வாய்ப்புகளுடன் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. அதுவேளையில் இவ்வாறு விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் மிகச்சிறந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர்ஸ் ஊடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து வருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. அது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள் கனடாவில் டிமாண்ட் இருக்கின்ற வேலை வாய்ப்புகளினூடாக வொர்க் பெர்மிட்டுடன் கனடா வருகை தருவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்தோடு பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற PR நோமினி ப்ரோக்ராம்களினூடாக PR கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பற்றிய மேலதிக விவரங்கள் மற்றும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450.
0: நேரம் 6:48 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அழைப்பிலங்களுடன் செல்வா. வணக்கம் செல்வா.
0: வணக்கம். சரி, அவரை காணையில ஏதோ அழைப்புல ஏதோ பிரச்சனை போல இருக்கு.
1: சரி, இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.

0: இத்துடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியுடன் சஞ்சீவன் மற்றும் அபர்ணா இணைந்திருப்பார்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM. உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
2: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 4 1 6 9 9 3 8 4 4 3.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு Audi 2026 A3 car.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 4169004599.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீஸ் டென்டல் ஆபீஸ், 4 1 6 6 6 6 7 7 7 0. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4 1 6 6 6 6 7 7 7 0.
10: The station with the
11: best music.
12: It's East FM.
13: It's East FM.
14: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: என்னதான் நடக்குது
1: உலகத்தில்
2: இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ஸ்ரேகா மற்றும் ஜஸ்மிதா. நேர்கள் தொடர்ந்து இரவு காற்றலையில் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சி ஒன்றிருக்கலாம். இன்று இரவு காற்றலையிலும் உங்களோடு நாங்கள்
5: அபர்ணா ஏஜே
4: அனுமன் செல்வதன் சஞ்சீவன். அன்பான வணக்கம் நேர்களே. வணக்கம் அபர்ணா.
5: வணக்கம் நேர்களே. வணக்கம் சஞ்சீவன். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு அபர்ணா. 2 கிழமை பிறகு நல்லா இருக்கு.
5: அப்படியா? ரெண்டு கிழமைக்கு அப்புறம் இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க.
4: போட்டு வாங்கி இருக்க வளைமை நீங்க தான் போட்டு வாங்க. இந்த போன கிழமை என்ன நடந்துருக்க விவரமா இருக்க சொல்லலாம்.
5: போன கிழமை நீங்களும் தொடர்ச்சியாக 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
4: பாத்தீங்களா, 2 மணி நீங்க 2 நிமிஷத்துலயே ஞாபகப்படுத்திட்டீங்க போல இருக்குது. மறந்துட்டீங்க. ஒரு கிழமை
5: இன்று திங்கட்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட வலிமையான விடயங்களை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது மனத்தியாலத்தில் தங்க தமிழ் வார்த்தை போது இருக்கிறது. அதே போன்று நல்லதாய் 4 விஷயம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதன் பின்னர் செய்திகள், அதன் பின்னர் முதன்மை 3 இருக்கின்றது. அப்படித்தானே சஞ்சீவன்?
4: சரி, அப்படித்தான்.
5: இந்த பிள்ளையும் இல்லத்தானே, அந்த லைன் சரியா, அந்த ஆர்டர் அப்படியே சரியா வந்துட்டு தானே?
4: அப்படியே சரியா வந்துட்டு. 8 மணி கடந்து முடிஞ்சா தொடங்கும். அதே போன்று 8:30 செய்திகளை தொடர்ந்து விறுவிறு விளையாட்டு செய்திகளை கேட்கலாம். 18 டிகிரி செல்சியஸ் 21 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 28 திங்கள் இரவு காற்றலை பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். அதே நேரம் யூடியூபில் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காணொலிகளை பார்த்து மகிழலாம்.
5: ஈஸ்ட் எஃப்எம் அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை.

0: ஏழு மணி எட்டு நிமிடம் வார நாட்களில் உங்களுக்காக ஏழு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும், அவர்னா அந்த பட்டன் அடிச்சா பொட்டன்னு போயிடும் சொல்லுவாங்க.
1: அழகிய தமிழ் சொல் இப்ப சில நீங்க சொல்லலாம், இந்த அஞ்சலத்தால பெரிய கரைச்சலா இருக்கு.
0: இதால கரைச்சலா இருக்கு,
1: அஞ்சலத்தால
0: அஞ்சலத்தால
1: அஞ்சலம் அஞ்சலம். சரி,
0: இந்த அஞ்சலம் அப்படி என்றதுக்கான விடியதைத்தான் நாங்கள் உங்களோட பேச இருக்கின்றோம். தமிழில் அதிகமான இடங்களில் வந்து, அதுவும் செய்யுள்களிலும் சரி இலக்கியத்தில் இருக்கின்ற பண்பாக்களிலும் வந்து இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது கொஞ்சம் வியத்தகு விடயமாக இருக்க போன்றது.
1: என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு முக்கிய பொருட்களை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இந்த அஞ்சலம் இருக்கின்றது. பஞ்ச வாசம், அதாவது ஐவகை நறுமண பொருட்களை வந்து அஞ்சலம் அப்படி என்று அழைப்பார்களாம். இந்த பஞ்ச வாசம் என்று சொல்லும் பொழுது லவங்கமாக இருக்கலாம், ஏலம், கற்பூரம், சாதிக்காய், தக்கோலம் ஆகிய ஐவகை நறுமணப் பொருட்களை குறிக்கின்றது. அதே போன்று இன்னொரு சொல்லை வந்து நாங்கள் இங்கே முக்கியமாக சொல்லிக் கொள்ளலாம். அதுதான் நாங்கள் ஆரம்பத்தில்
0: சொல்லியிருந்தோம், பட்டன் அடிச்சா பொட்டன் போயிடுமன்ற விஷயம் வந்து.
1: அது என்ன, இந்த கொசு தொல்லை பெரிய தொல்லையா இருக்கே அப்படின்னு நீங்க
0: செய்தி சொல்றீங்களா?
1: அதேதான். இப்ப அந்த கொசு நுழம்பு, அதை வந்து நீங்கள் அஞ்சலம் அப்படி என்றும் அழைக்கலாமா?
0: ஆமா, அது மட்டுமில்லாமல் மின்மினி பூச்சிக்கும் அஞ்சலம் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இன்றைய நாளினுடைய தங்கத்தமிழ் வார்த்தையாக அந்த விடயத்தை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு குளோபல் தமிழ் கான்பரன்ஸ் .org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
7: Everything you like, everything you need is found only here.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 7:23 கேட்டுக்கொண்டிருப்பதை நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் தருகின்ற தகவலை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சரியாக நீங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய அன்புக்குரியவர்களை விசிட்டர் விசாவுடாக கனடாவுக்கு வரவழைக்க முடியும் என்று சொல்லி கனடா பைலட் புரோகிராம் தெளிவுபடுத்த விரும்புகிறது. கனடாவில் இமிக்ரேஷன் துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக சகலவிதமான இமிக்ரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்துடன் கனடா பைலட் புரோகிராம் வழங்கி வருகிறது. 1370 டொமெல் சோடென முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக விவரங்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பிப்பது என்று வருகின்ற பொழுது வெறுமனே போம்களை நிரப்புவது மாத்திரமல்ல, சரியான தகவல்களாக இருந்தாலும் பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன அவசியமானது. நீங்கள் சரியான தகவல்கள் சரியான ஆவணங்களை வழங்கினாலும் கூட அவை திருப்திப்படுத்தப்படாத பட்சத்தில் அந்த விண்ணப்பம் நிராகரிப்புக்கு உள்ளாகலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள முடியும். மீள மீள நீங்கள் தவறாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பம் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்ள வேண்டும். இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. தொடர்ச்சியாக ஏராளமானவர்களுக்கு இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை கனடா பைலட் புரோகிராம் செய்து வருகின்றது. ஏராளமானவர்கள் இலங்கையிலிருந்து இவ்வாறு கனடா பைலட் புரோகிராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்தவர்கள் கனடாவுக்கு வருகை தந்து சென்ற வண்ணம் தான் இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. அதை விட்டவர்கள் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டால் வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் மீள விண்ணப்பிப்பது சரியான பலனை தராது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான தகுந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பது முக்கியமானது. கேஎஸ்டிடி டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டை பெறுவதனூடாக கனடா பைலட் புரோகிராம் இதற்கு உதவுகின்றது. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய தரவுகளை இந்த டாக்குமெண்ட் ஊடாக பெற முடியும். அதன் அடிப்படையில் எவ்வாறான அசஸ்மெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது, என்ன விவரங்கள் அதிகாரிகளுடைய கரிசனையாக இருந்தது, என்ன காரணத்துக்காக இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பது குறித்த சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகின்றது. அது மட்டுமல்லாமல் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் உடனே மீள விண்ணப்பிப்பது என்றல்லாமல் நீங்கள் பெடரல் கோர்ட்டில் அதனை அப்பீல் செய்து கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட டெட்லைனுக்கு முன்னதாக தகுந்த காரணங்கள் இருப்பின் அப்பீல் செய்து கொள்ள முடியும். அதனை கூட தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் இரிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் புரோகிராம் செய்து தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் விவரங்களுக்கு 4379994450.
2: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
3: 7:26 நல்லதா நாலு விஷயம் பற்றி பேசி இருக்கின்றோம். இந்த கடன் தொல்லை என்பதை பலர் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கு.
0: அதுவும் பாத்தீங்கன்னா சஞ்சீவன், இந்த மாதாந்தம் நாங்கள் வாங்கின கடனுக்காக பேங்க்ல இருந்து வெறும் பாருங்க ஒரு ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட்.
3: சில விஷயங்கள் நீங்க மைண்ட்ல பேசுறீங்கன்னு வெளியில சத்தமா பேசுறீங்க போல இருக்க.
0: இல்ல இதெல்லாம் பாக்கெட்ல கடுப்பாக்குவாங்க மயிலோ, என்ன செய்யறேன்னு தெரியும். என்ன அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிக்க இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து இந்த
3: மாதிரி உங்களுக்கு மட்டுமில்ல ஊரோட ஒத்தபடி இருக்கிற விஷயம் உண்டு. ஆனால் இப்படியான விஷயங்களை பற்றி தான் ரெண்டு நாள் நாங்கள் உங்களுக்காக தர முதலீடு செய்த பிற்பாடு மீறி இருக்கிறத வைத்து பண்ண ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள்.

0: ஒன்டாரியோ மாநிலத்தில் அதிகரித்து வந்த வாகன திருட்டுகளை தடுக்கும் நடவடிக்கைகளில் பலன் கிடைத்து வரும் நிலையில் இப்போராட்டத்தை தீவிரப்படுத்த மாகாண அரசு மேலும் $6 மில்லியன் நிதியை ஒதுக்கியுள்ளது. காவல்துறையினருக்கான சிறப்பு பயிற்சிகள், நவீன கண்காணிப்பு சாதனங்கள் மற்றும் GPS கண்காணிப்பு அமைப்புகளுக்காக இந்நிதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டின் முதல் பாதியில் வாகன திருட்டுகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன.
1: இலங்கையில் 2019 ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் 15 பேர் குற்றவாளிகளாக கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற தெரிவிப்பால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 23,000 மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை கொண்ட இந்த வழக்கில் 15 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதுடன் 9 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.
0: எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள உலகின் மிகப்பெரிய ஸ்டார்ஷிப் விண்கலம் முதன்முறையாக வெற்றிகரமாக பூமிக்கு மேலுள்ள விண்வெளி சுற்றுப்பாதையை அடைந்துள்ளது. டெக்சஸிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த விண்கலம் 26 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிலைநிறுத்தியுள்ளது. விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லாக அமைந்த இந்த பயணம் தொழில்நுட்ப காரணங்களால் திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே சோதனை பயணம் ரவு செய்யப்பட்டதாக ஸ்பேஸ் எக்ஸ் அறிவித்துள்ளது.
1: ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் இடம் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் உரையாற்றிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் வலியுறுத்தியுள்ளார். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க பிராந்தியங்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க இது அவசியமானது.

0: எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
3: Get ready, folks.
4: இதே கலகலப்பான நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: தொடர்ச்சியாக ஏராளமானவர்களுக்கு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவி வருகிறது. பல்வேறுபட்ட நபர்களுக்கான பைல்கள் மூவாயிக் கொண்டிருக்கிற அதே வேளையில் இந்த கனடா பைலட் புரோகிராம் ஊடாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்ட பலரும் கனடாவுக்கு தொடர்ந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. சரியான முறையில் நீங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்ளும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைக்க முடியும். இதற்கு கனடா பைலட் புரோகிராம் தன்னுடைய நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450 அதுவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான வாய்ப்புகளை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தியிருக்கின்றது. உடனடியாக மீளவும் விண்ணப்பிக்கின்ற எண்ணத்துக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்று சொன்னால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்று வருகின்ற பொழுது அந்த நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது அவசியமானது. வெறுமனே இந்த ரிஃப்யூசல் லெட்டரில் குறிப்பிடப்படுகின்ற காரணம் மட்டும் நிராகரிப்புக்கானதாக அல்ல, அதுக்கு பின்னாலும் பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கும். நீங்கள் சரியான தகவல்களை வழங்கியிருப்பீர்கள், பொருத்தமான ஆவணங்களை வழங்கியிருப்பீர்கள். இருந்தாலும் கூட அந்த தகவல்களும் ஆவணங்களும் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தாமல் இருக்கும், பல்வேறுபட்ட கரிசனைகள் இருக்கும். அந்த பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு அதற்குற்ற வகையில் மீளவும் விண்ணப்பிப்பது முக்கியமானது. எனவே இவ்வாறு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விண்ணப்பித்துக் கொள்வதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதனூடாக கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450 அதுவேளையில் நீங்கள் இவ்வாறு விண்ணப்பம் விசிட விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்று வருகின்ற பொழுது உங்களுக்கான இந்த மீள் விண்ணப்பத்தினை செய்ய முயற்சிக்கு முன்னதாக நீங்கள் ஃபெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ள முடியும் தகுந்த காரணங்கள் இருப்பின். குறிப்பாக குறிப்பிட்ட டெட்லைனுக்கு முன்னதாக நீங்கள் ஃபெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்யலாம். இவ்வாறு இந்த ஃபெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகள் கூட மிகச்சிறந்த இமிகிரேஷன் இரிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450 எனவே விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் தொடர்ச்சியாக உதவி கொண்டிருக்கின்றது. ஏராளமானவர்கள் கனடா பைலட் புரோகிராம் ஊடாக இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்தவர்கள் தொடர்ந்து கனடாவுக்கு வருகை தந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவர்களை இலங்கையிலிருந்து விசிட்டர் விசா ஊடாக வரவழைக்க எண்ணியிருந்தால் கனடா பைலட் புரோகிராமினை அணுக முடியும். அது மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள் கனடாவில் டிமாண்ட் இருக்கின்ற வேலை வாய்ப்புகளினூடாக ஒர்க் பெர்மிட்டுடன் கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பல மாகாணங்கள் வழங்குகின்ற பிஆர் நோமினி புரோகிராம்களினூடாக பிஆருடன் கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்குரிய தகைமைகள் பற்றி அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 4780706002
2: Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Ikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahirar, 416-299-1020.
3: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
1: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
4: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிரம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6475748 6473025748. Camsonics.com.
5: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 103.5.

0: 7:49 டிகிரி செல்சியஸ் 21 டிகிரி செல்சியஸ்
1: முக்கியமான சில செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளிருக்கின்றோம். அந்த வகையில் இறக்குமதி தடை நெருங்கி வருகின்ற இந்த நிலையில சில வாரங்களுக்குள் கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் ஐயா வந்து சொல்லியிருக்கிறார். சஞ்சய்,
0: அவருக்கு தெரியுமா இது? சொன்னவர் அவர் தான். சில வழியில சொன்ன விஷயத்தை மறந்துறது வந்து அவர் அதன் இருக்கும் அதிகமாக வந்து
1: இன்றைக்கு இப்படி சொல்லுவார், நாளைக்கு இன்னொன்று சொல்லுவார். அப்படியே நாங்க பொறுத்துன்னு பார்க்க வேணும். இப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். சில கனேடிய பொருட்கள் மீதான இறக்குமதி தடைகள் அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வரும் வாரங்களில் கனடாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியும் என்று தாம் கருதுவதாக நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து இன்றைய நாள் தெரிவித்திருக்கின்றார். ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், அடுத்த 3 அல்லது 4 வாரங்களில் கனடா தரப்பு தன்னை தொடர்பு கொள்ளும் என்றும், அமெரிக்கா எல்லாவற்றிலும் வெற்றி பெறும் அப்படி என்றும் தாம் நம்புவதாக அவர் சொல்லியிருக்கிறார்.
0: அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய சீனியர் அட்வைசர் வந்து இந்த ட்ரேட் தொடர்பான சீனியர் அட்வைசர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இப்போ அண்மையில் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் வந்து வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இருவரும் அதை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபரும் வந்து பேசியிருந்தார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரவாவை பொறுத்தவரையில் பீஜிங்கோடு வந்து கரம் கூத்திருப்பதன் காரணமாகத்தான் அமெரிக்காவை புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கின்றது அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் வந்து இருவரையிலும் தாங்கள் சந்தித்த நாடுகளை விட மிக ஒரு முழுமையாக இந்த விடயத்தை கவனித்து வருகின்றது அப்படி என்று சொல்லியும், கிட்டத்தட்ட 18 மாதங்களாக இந்த பேரம் பேசுதல் இடம்பெற்று வருகின்றது. இப்போது ஃபார்மர்ஸ் ஆக இருக்கலாம், கெனேடியன் ஒர்க்கர்ஸ் ஆக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இவர்களுடைய முழுமையான ஒரு ஒத்துழைப்போடு சரியான விதத்தில் இந்த பேரம் பேசுதல் இடம்பெறும் அப்படி என்று சொல்லி அவரும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: முக்கியமாக சில மதுபானங்கள், பால் சார்ந்த பொருட்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பாதிக்கும் ட்ரம்பின் தடைகள் நாளைய நாள் அதிகாலை 12:01 அந்த தடைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன அப்படி என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது.
0: அமெரிக்கா இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக கையில் எடுத்திருக்கின்றது. எல்லோருக்கும் தெரிந்த விடயம், இந்த வட கொரியா ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது ஈரான் தொடர்பான முக்கியமான விடயம் என்று சொல்லி சொல்லலாம். இந்த ஈரான் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை வந்து முறிவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த பேச்சு மூலமே அமெரிக்காவுடனான தீர்வினை எட்ட முடியும் அப்படி என்று சொல்லி ஈரான் ஏகமனதாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அப்படி என்று சொல்லி சொல்லலாம்.
1: அவங்க திட்டவட்டமாக இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் மேற்காசிய நாடான ஈரானுக்கும் இடையேயான நேரடி போர் தணிந்தாலும் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான இந்த ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் இன்னுமே நீடித்து வருகின்றது. அமெரிக்காவின் முற்றுகையை தொடர்ந்து ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை இப்பொழுது மூடி வைத்திருக்கிறது. அப்ப இன்னுமே திறக்க இல்லையா?
0: ஆமா, இன்னும் திறக்கவே இல்லை. அதே நேரம் இன்னொரு விடயத்தை வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அக்ராஸ்கி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், சமூக வலைதளத்தினூடாக பதிவிட்டிருக்கின்றார். அதாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது எங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பது மிக தெளிவான ஒரு விடயம் என்பதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், அமெரிக்கா போடுகின்ற இந்த முட்டுக்கட்டையில் இருந்து மீள பேச்சு மட்டுமே ஒரே வழி அப்படி என்று சொல்லி ட்ரம்ப் நிராகரித்ததாக கூறினாலும், மத்தியஸ்தர்கள் வழியாக அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரவில்லை. அமெரிக்கா மறுபடியும் பேச்சு என்பது தொடர்பான ஒரு தெளிவு இல்லை அப்படி என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வாறு வருகின்ற பொழுது பேசுவதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி, அதாவது தங்களை விட்டுக் கொடுக்காமல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ராக்சி குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: முதன்மை 3 நீங்க கேட்டீர்கள். ஏன்னா முதல் வந்து சமாளபடி பார்த்தா சஞ்சீவன்,
0: ஹோர்முஸ் நீரிணை, இப்ப சமாளபடி என்ன? 7:53 18 டிகிரி செல்சியஸ் 21 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக்
2: கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-788-24-26.
4: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7575. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solutions, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.